நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மங்கள இசை.

0: நாலொரு குரலில் இன்றைய குரல். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி, வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரலிற்கான விளக்கம், வீட்டிலிருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும்.
1: மன்னா, மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமாம் அண்ணா.
6: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரி மேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூர், அரியூர், பங்கூர்,
7: சத்தியமா தெரியாது சார்.
8: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
9: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
10: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
11: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
11: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
12: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598.

0: 1-800-505-505 என்ற நம்பருக்கு.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
3: அப்படியே பேசிட்டாலும்.
1: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
5: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
6: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
5: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
6: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி, இத கேளுங்க மன்னா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 இருக்க வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
9: ஆமா மன்னா, ஆமா.
10: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
11: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
11: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
11: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
11: ஹாய் ஸ்நேகிதியே,
10: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
8: எங்க, எப்போ?
7: புதுவை 102.8
9: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நேயர்களே, காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தரமான தென்னங்கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

முத்துவாக மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார், கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7-2 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ். சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 கேட்கலாம் வரலாற்றில் இன்று.

12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ் செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கேட்கலாம் ஹலோ டாக்டர், இதில் சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் திலீப்குமார், பொது மருத்துவ அதிகாரி, புதுச்சேரி வில்லியனூர் அரசு பொது மருத்துவமனை. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று பத்திற்கு புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

இரவு கருட வாகனத்தில் கண்ணன், கிருஷ்ண அலங்காரத்தில் அர்ஜுனன், நாக வாகனத்தில் திரௌபதி அலங்கார திருவீதி உலா. முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 மணி முதல் 8:45 மணி வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, எண்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர்கள் ஆறுமுக பெருமாள், எம் இளங்கோவன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை, லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்களின் வயலின், ஹரிஹர சுந்தரராமன் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பதினொன்று நேர் நேரம் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. 12 மணிக்கு சீர்மிகு செஞ்சி சித்திரம். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை தசந்தில்குமார். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி பி முருகதாஸ் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ் செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 கேட்கலாம் வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ராதா ஜெயலட்சுமி பாட்டு. 4 மணிக்கு வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவேந்திரன், திரைக்கதை வசனம் கே கண்ணன், இயக்கம் பாரதிராஜா. ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 மணி வரை திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 மணி வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமங்கலம் உழவர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பணிச்செய்தி இடம்பெறும். 8 மணிக்கு திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தென்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

சேவை செய்திகளை கேட்கலாம் நேயர்களே. திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை அதிகார நந்தி கோபுர தரிசனம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, இரவு திருக்குளத்தின் பின்புறம் மகிழமரம் ஊஞ்சல் மண்டகப்படி தீபாராதனை. சேவை செய்தியில் அடுத்த இடம்பெறவிருப்பது கடலூர் வட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று மாலை பக்காசூரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சி மற்றும்

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம்,

0: சமாதானம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் எட்டு வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல் பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, ஐந்தே ஐந்து நிமிடங்கள், நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது மூன்றாவது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் திறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கிடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 6:15. இறைவனை போற்றி புகழும் இனிசை கானங்களின் தொகுப்பு இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் குரலில்.

நொடிகள் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஹாஜி எஸ் சையத் அலி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 12 நாள், செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யார் அது? ஆ வா வா வா வா வா வா வா,
0: என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற?
1: யாரு? காத்துமுதா?
2: காத்துமுதா, தென்னங்கண்ணு வைக்கிறதுக்கு குழி வெட்டி ஆற போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்பா.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த, காலையில உனக்கு ஒரு புதிர் போடலான் இருக்கேன்.
2: என்னது?
0: வேறால் நீர் வாங்கி தலையால் தண்ணீர் தரும், அது என்ன?
2: என்னவா இருக்கும் இது? காத்துமுத்த, தென்னையை பத்தி தான் சொல்ற மாதிரி இருக்குதா?
0: கரெக்டுப்பா கரெக்டுப்பா.
2: அப்படியா?
0: ஆமாப்பா, வேறால நீரை வாங்கி தலையால தண்ணி தர்றது தென்னைதான். கற்பக விருட்சம் அப்படின்னு கூட இந்த தென்னைய சொல்லலாம். நம்ம பாரதியார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காருப்பா, இந்த காணி நிலம் வேண்டும் அப்படிங்கறதுல இந்த தென்னையை பத்தி எப்படி திரும்ப சொல்றாரு? அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னையும் பக்கத்திலே வேணும் அப்படின்னு பராசக்திட்ட அவரு வேண்டாருப்பா.
2: தென்னைய பத்தி இவ்வளவு அனுபவிச்சு எழுதிருப்பா.
0: ஆமாப்பா, தென்னை அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு மரம் பா. சொர்க்கத்தின் மரம் அப்படின்னு கூட தென்னைய சில பேர் சொல்லுவாங்க. ஆத்தங்கர ஓர நிலங்கள்ல மட்டுமே வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள் அதுக்கு பிறகு எல்லா விதமான மண் வகையிலையும் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு பல பேர் குடும்பங்களை அது வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்துல நெட்ட தென்னை மட்டும்தான் இருந்தது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தோம்னா தென்னை மரம் தான் அப்படியே ஆகாச ஓரத்துக்கு நிக்குமே.
2: ஆமாமா, அப்படி அண்ணாந்து பாக்கணும் அப்படியே.
0: ஆமாப்பா, மேல ஒருத்தர் தேங்காய் பறிக்க ஏறினாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆளே காண மாட்டாரு. அவ்வளவு உயரத்துல மரம் இருக்கும்.
2: ஆமா,
0: இப்ப என்னடான்னா குட்ட குட்ட மரமா வந்து போச்சு, நின்னுகிட்டே தேங்காய் பறிக்கலாம் அப்படி எல்லாம் வந்து போச்சு. அதுக்கு பல ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. சரி கருத்தமுத்த, தென்னைய வைக்கிறதுக்கு குழி வெட்டி ஆற போட போற, தென்னங்கண்ணுக்கு என்ன பண்ண போற?
2: காத்துமுத்த, நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிறான் தென்னங்கன்ற பத்திய, அவரும் கேட்டு விவரம் சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா நல்ல ஒரு தென்னங்கன்ற தேர்வு செய்யறதுல என்ன பண்ணணும்னு நீ கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும்.
0: தென்னங்கன்று இன்னும் வாங்கல? இல்ல,
2: இன்னும் வாங்கலப்பா.
0: சரிப்பா, நான் என்ன ரகம் எது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்குப்பா.
2: சரி சரி
0: சரியா. முதல்ல அந்த காலம் மாதிரி நெட்ட ரகம் அதை விட்டுடு, அது வேண்டாம். ஏன்னா நம்ம உடனடி பலன் தான் நமக்கு தேவை. அப்ப தென்னையில குட்ட ரகம் தான் நமக்கு நல்லது. இந்த குட்ட ரகத்திலேயே வந்து சவுகாட் ஆரஞ்சு குட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா.
2: ஓஹோ,
0: அப்புறம் சவுகாட் பச்சை குட்டை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. அது காய் வந்து பச்சையா இருக்கும். சில பேருக்கு இந்த பச்சை காய் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ரெண்டு ரகமும் நீ தாராளமா செய்யலாம்.
2: சரி,
0: இது போக இந்த நெட்டையும் குட்டையும் ஒன்னா கலந்து ஒரு கலப்பினம் ஒட்டு ரகம் ஒன்று வருது, அதுவும் நல்லா இருக்குப்பா. அதுவும் இந்த கொப்பரைக்கு தேவையான தேங்காயில அது ரொம்ப நல்லா அருமையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மூணு ரகத்தை ஞாபகம் வச்சுக்க.
2: என்னென்ன
0: சொன்னா,
2: சவுகாட்டு ஆரஞ்சு குட்டை, சவுகாட்டு பச்சை குட்டை,
0: இது போக அந்த ஒட்டு ரகம் ஒண்ணு.
2: ஒட்டு ரகம் ஒண்ணு.
0: சரி, இந்த மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க.
2: சரி சரி,
0: இதுல நாம என்னென்னலாம் கவனிக்கணும் அதை நான் சொல்றேன், நல்லா மனசுல ஏத்திக்கப்பா.
2: சரி காத்துமுத்த.
0: தென்னையில கன்று தேர்வு அப்படின்னு நம்ம வரும்போது 9-12 மாசம் வளர்ந்த கண்ணை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
2: சரி,
0: ஆரோக்கியமான தென்னங்கன்றா அது இருக்கணும்.
2: ஆரோக்கியமான தென்னங்கன்றுனா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
0: எப்பா, இலைய பார்த்துதான்ப்பா நம்ம கண்டுபிடிக்கணும்.
2: இலை பச்சையா தான் இருக்கா?
0: இலை எவ்வளவு இருக்கு, அந்த ஓலை மட்டையில இருந்து எப்படி கிளம்பி வருது, இதெல்லாம் பார்க்கணும். தேங்காயில இருந்து குருத்து கிளம்பி வருது இல்லையா, அதுல 6 இலைகளுடைய நல்ல பசுமையா இருக்கக்கூடிய இலைகள், இப்படியாப்பட்ட தென்னங்கன்றுகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
2: காத்துமுத்தா, நீ சொல்ற அந்த நுணுக்க முறை அந்த 6 இலைகள் எல்லாம் ஏமா இருக்குண்ணா?
0: எப்பா, ஒவ்வொரு இலையும் புதுசா வரும்போது வேறு வந்து புதுசா உற்பத்தி ஆகும்.
2: ஓஹோ,
0: அப்ப அதிக ஓலை உள்ள கன்றுகள்ல அதிக வேர்கள் இருக்கும். இப்படி வேர்கள் அதிகமா இருக்கிற அந்த தென்னங்கன்று தான் பின்னாடி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
2: ஓஹோ,
0: சரியா?
2: சரி சரி.
0: இப்ப முளைக்கிற அந்த தேங்காயில நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய சைஸ், அந்த தடிமம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 9-12 மாத கன்றா இருக்குன்னு வச்சிங்க, 10-12 சென்டிமீட்டர் அந்த

0: அளவில் அந்த தடிமன் இருக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்போ தான் வந்து அந்த தேங்காய் நல்ல தேங்காய், அதுலேருந்து நல்ல கன்று வெளியில் வருதுன்னு அர்த்தம்.
1: சரி சரி சரி.
0: தென்னங்கன்றுகளை நம்ம நாற்று பண்ணைகளில் வாங்காமல் நாமளே உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா தாய் மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும்.
1: ஓஹோ,
0: இப்போ நீ உன் நண்பர்கிட்ட சொல்லியிருக்க இல்லையா, அவர் கண்ணை வாங்குறதுக்கு முன்னாடி தாய் மரம் எங்க இருக்கு, எந்த தோப்புல இருக்கு, அந்த தாய் மரம் நோயுற்ற மரமா இருக்கா இல்ல நல்ல ஆரோக்கியமான மரமா இருக்கா, அந்த மரத்தோடைய வயசு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிக்கணும்பா.
1: அதுமுதா, வயசுன்னா எவ்வளவு வயசு இருக்குண்ணா?
0: ஒரு 20-ல் இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள், அதுல இருந்து தென்னங்கன்றுகளை நாம தேர்வு செஞ்சோம்னா அந்த கன்றுகள் நல்ல கன்றுகள் பா.
1: ஓஹோ, கதமுத்தா, இது போக இந்த தென்னங்கன்று தேர்வு செய்யறதுல வேற என்னென்னலாம் கவனிக்கணும்?
0: தாய் மரத்துல இருந்து பழுத்த தேங்காய் எடுக்கிறோம் இல்லையா, அதை பறிக்காம தானே உழுகிற மாதிரி பாத்துக்கணும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி தானா விழுந்த காய்கள் தான் நாற்று உற்பத்திக்கு சிறந்தது. இப்படி நம்ம அந்த விழுந்த காய்கள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண பிறகு ஒரு இருட்டு அறையில வந்து ஒரு 2 மாசத்துக்கு அந்த தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம சாத்தி வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம அந்த ரூம்ல இருந்து அந்த காய்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அதுல அந்த வற்றிய அப்புறம் அழுகி போன காய், இந்த வீணா போனது இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பழுத்த நல்லா முதிர்ந்த காயா இருக்கு பாருங்க, அதை மட்டும்தான் நம்ம நாற்று உற்பத்திக்கு பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: இப்படி பயன்படுத்தணும்னா தான் அந்த நாற்றுகள் நல்லா கிளம்பி பின்னாடி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ பொதுவாக தென்மேற்கு அல்லது வடகிழக்கு பருவமழை அந்த ஆரம்பம் ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நாம நடவு செய்யறது நல்லது. ஜூன் ஜூலை இது அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டோம்னா டிசம்பர் ஜனவரி அப்பையும் நம்ம தென்னங்கன்றுகளை நடுவதற்கு ஏற்ற பருவம்பா. அதனால தாராளமா நீ செய்யலாம்பா. நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கி தென்னங்கன்றுகளை தேர்வு செஞ்சு பின்னாடி நல்ல மகசூல் கொடுக்குற மாதிரி பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி சரி. காதுமுத்தியா, இந்த தென்னை சாகுபடியில கன்று தேர்வு செய்யறதுல நிறைய விஷயங்கள் சொன்னப்பா. நான் இப்பவே நண்பனுக்கு போன் பண்ணி நீ சொன்ன தகவல் படிய கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வர சொல்லிடுறேன்பா நானு.
0: சரிப்பா சரிப்பா. கன்றுகளை வாங்கிட்டு வந்து கன்றுகளை நட்டு பின்னாடி நல்ல பழ நட. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: காதுமுத்தியா, இந்த கண்ணு நடும்போது மொத கண்ண நீ வந்து வைப்பானிய, உனக்கு நான் போன் பண்ணி கூப்பிடுறேன்
0: வந்துடு. சரிப்பா சரிப்பா. தென்னங்கன்றுகளை நடுறப்ப நான் வரணும்.
1: ஆமா ஆமா,
0: வந்துறேன்ப்பா வந்துறேன்ப்பா.
1: அப்புறம் கதமுத, நான் சொல்ல மறந்துட்டுப்பா, இந்த பாக்குறல ஒசனமான தென்னை மரம்.
0: ஆமா,
1: இதுலதான் நல்ல பச்சை காய், அந்த இளநிய ஒரு குலை வெட்டி வச்சிருமா உனக்காக.
0: சரிப்பா சரிப்பா, நீ ஒரு குலை எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு 5 காய் கொடுப்பா.
1: சரி
0: போதும்பா.
1: நிறைய கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ 5 காய் போதுங்கிற.
0: போதும்பா போதும்பா.
1: சரி சரி,
0: தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது தான்ப்பா நல்லது. சரி, நான் போயிட்டு வரட்டுமா?
1: பாத்துட்டு போந்த 5
0: கல்யாணப்பா. சரிப்பா குடுப்பா, போயிட்டு வரேன்.
1: இந்த பந்தப்பா நல்லா வெட்டி குடி.
0: சரிப்பா, கருத்த முத்தப்ப நான் வரட்டுமா?
1: காதமுத்தா, நீங்க சிவாஜி நடிச்ச அந்த பராசக்தி வந்து நம்ம ஊர் தியேட்டர்ல நைட் ஷோவுக்கு போலாம். வந்துடும் நீங்க?
0: வந்துடும்பா வந்துடும்பா, கட்டாயம். ராத்திரி நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பாக்கிறோம்.
1: ஆமா, இந்த சைக்கிள்ல காத்து இல்லையா, அது காத்து அடிச்சு வச்சு.
0: காத்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் அடிச்சு வைக்கிறேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி, பாத்து போயிட்டு வா.
2: தரமான தென்னங்கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி

0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார்.

0: தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55, 7 நொடிகள் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: வேளாண்மையும் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. பசு

0: வெப்பமையுள்ள வாயுக்களான மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு வாயுக்களை அதிக அளவில் வெளியிடுகிறது. இப்பசுமை குடில் வாயுக்கள் கால்நடைகளின் செரிமானம், அங்ககக் கழிவுகளின் சிதைவு, அதிகப்படியான தழிச்சத்து சுழற்சி ஆகியவற்றின் மூலமும் வெளியிடப்படுகிறது. இவை மட்டுமின்றி அதிகப்படியான தழைச்சத்து உரங்களை பயன்படுத்துதல், சுண்ணாம்பு சத்து இடுதல் மற்றும் வேளாண்மையில் படிம எரிபொருட்களை பயன்படுத்துதல் போன்ற பல செயல்பாடுகளாலும் பசுமை குடில் வாயுக்கள் வெளியாகின்றன. வளங்குன்றா வேளாண்மையின் நோக்கமே மண் வளத்தை பாதுகாத்தல், நீர் மாசுபாட்டை குறைத்தல், பயிர் மற்றும் கால்நடை பல்வகைமை வேறுபாடு பாதுகாப்பது மற்றும் ஆற்றல் திறனை அதிகரித்தல் போன்றவை ஆகும். இதன் மூலம் கரியமில வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து புவி வெப்பமாதலை குறைக்கலாம். வளங்குன்ற வேளாண்மையின் மூலம் விவசாயிகள் அதிக பயிர் உற்பத்தி மற்றும் அதிக வருமானத்தையும் ஈட்ட முடியும். அங்கக வேளாண்மை முக்கிய வேளாண் முறையாக கருதப்படுகிறது. அங்கக வேளாண்மை அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை தவிர்த்து இயற்கை உரங்கள் ஆன மட்கு உரம், பசந்தால் உரம் போன்றவற்றை பயன்படுத்தி பயிர் சுழற்சி மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி மண் வளம் மற்றும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து மேற்கொள்ளப்படும் நிலையான விவசாய முறையாகும். இது நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதோடு சூழலியல் சமநிலையை பேணுகிறது. அங்கக வேளாண்மையின் முக்கிய அம்சங்களையும் நன்மைகளையும் இப்போது பார்க்கலாம். இதில் முதலில் மண்வளம் மேம்பாடு பற்றி பார்ப்போம். இது இயற்கை உரங்கள் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை அதிகரித்து மண்ணின் அமைப்பை மேம்படுத்துதல் ஆகும். அடுத்து பூச்சி மேலாண்மை. வேப்பங்குட்டை கரைசல், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் மூலம் பயிர் பாதுகாப்பு செய்தலே இதன் அடிப்படை தத்துவம் ஆகும். பயிர் சுழற்சி என்பது ஒரே பயிரை பயிரிடாமல் மாற்றி மாற்றி பயிரிடுவதன் மூலம் மண்ணின் சத்துக்களை தக்கவைத்தல் ஆகும். தற்சார்பு. வெளியிலிருந்து வாங்கும் உரங்களை குறைத்து பண்ணையிலேயே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்துதல் அடுத்த ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அங்க வேளாண்மையின் நன்மைகளாக நஞ்சற்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் கிடைத்தல், மண்வளம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுதல், மேலும் நீண்டகால அடிப்படையில் உற்பத்தி செலவை குறைத்தல் ஆகியவற்றை சொல்லலாம். தமிழ்நாடு அரசு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தனி அங்கக வேளாண்மை கொள்கையை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் எல்லோருக்கும் புரிய வைக்கும் ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. எப்படி அங்கக வேளாண்மை வளங்குன்றா வேளாண்மையிலிருந்து வேறுபடுகிறது என்று பார்ப்போமானால், அங்கக வேளாண்மை கரிம விவசாயம், எந்தெந்த செயற்கை கூட்டு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயிர்கள் மீது பயன்படுத்த முடியும் என கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த முறையில் கனிம உரங்கள் அல்லது கூடுதல் பயன்பாடு அனுமதிக்க முடியாது. மண் அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கால்நடைகள் வளர்க்க வேண்டும். மண்ணில் கரிம உரங்கள் அல்லது அதன் கூடுதல் பயன்பாட்டை அனுமதிக்க முடியாது. கால்நடைகள் வளர்ப்பில் நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்த முடியாது. பயிர்களை இயற்கை வழி பயிராக சந்தைப்படுத்துவதற்கு முன்பு பயிர் வகைகள் குறைந்தது 3 வருடங்கள் வரை இரசாயன உரங்களை கண்டிப்பாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் வளங்குன்றா வேளாண்மை முறைக்கு இந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் முதல் கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. மறைந்த பிரபல திரைப்பட நடிகர் தர்மேந்திராவுக்கு வழங்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதினை அவரது மனைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான நடிகை ஹேமா மாலினி, அவரது குடும்பத்தின்

சார்பாக பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கே ஆர் பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, ஓதுவார் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு கே பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு இடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று மும்பையில் இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்த

0: மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று மும்பையில் இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். தமிழகத்தில் திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:11 தொடர்வது. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முற்றுக்கள், வளரிலும் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: இப்போ பொதுவாக வந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்பா பண்ணுறதும் இதே தான் இருக்குது. உடனே ஃபோன் எடுத்து தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. அம்மா வந்து கிச்சனில் வேலை இருந்தால் செய்கிறாங்க, மற்ற நேரத்துலலாம் அவங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறாங்க. பிள்ளைய மட்டும் நீ படி படின்னா அது எப்படி நடைமுறை சாத்தியம்? அப்போ அந்த பிள்ளைக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பாக
2: அப்பா யூடியூப்பில் பார்த்துட்ருக்காரு, அம்மா இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க, நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதும் இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் ரோல் மாடலாக எப்படி இருக்கிறது?
3: ஃபோன் பார்க்குறது எல்லாருமே வந்து இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்கன்னு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ சில நேரம் அப்பா பார்க்குறவர் ஒரு நியூஸ் பார்க்கலாம், அம்மா பார்க்குறாங்க எந்த நேரமும் வந்து பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்க, அவங்க சமையல் குறிப்புகள் சில நேரம் பார்க்கலாம். அவங்களும் ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் ஆஃபீஸ் ரிலேட்டடாக நிறைய டீச்சர்ஸுங்க வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஈவன் இப்போ கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த ஃபோனுன்றது வந்து பொழுதுபோக்குகளுக்காக அவங்க எந்த நேரமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் பிள்ளைகளுக்கும் இது ஒரு பொழுதுபோக்காக யூஸ் பண்ணணுன்ற ஒரு மனநிலைகள் வரும். பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கலாம், இத்தனை மணி நேரம் நீ டெய்லி அந்த நேரம் நீ ஃபோன் பாரு, மற்ற நேரங்கள் பார்க்காத. அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஒதுக்காத போது என்ன ஆகும்னா அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீ 2 மணி நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறியா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு? இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கிறதே ஃபோனில் தான். அவங்களுக்குள்ள ஒரு சேட்டிங் குரூப் வச்சுக்கிட்டு அந்த குரூப்லலாம் பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, ஈவன் ஸ்கூலில் கொடுக்குற நோட்ஸ். இப்போ சில நேரம் ஸ்கூல் பசங்களுக்கு நோட்ஸு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்ஸு, இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபோனில் தான் வருது. சில நேரம் பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் பொழுதுபோக்குக்காக பார்க்கல, நான் படிப்பு சம்மந்தமாக தான் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பொழுதுபோக்குக்காக பார்க்கணும் வேணும் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு நேரங்களை ஒதுக்கி அதுக்குள்ளே அவங்க பார்த்துக்கிறதுன்றது வந்து இருந்துக்கிட்டால் நல்லது.
2: கார்ட்டூன் ஹீரோஸ்லாம் இருக்காங்க,
3: ஆமாம்,
2: யாராலும் செய்ய முடியாத வீர தீர காரியங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு முரட்டு குணம் ஏற்படுது. நம்ம வீட்லேயே அதெல்லாம் கண்ணு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, பசங்களுக்கு கேரக்டர் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பேரண்ட் என்ன பண்ணணும், எப்படி இதெல்லாம் வேண்டான்னு எப்படி நம்ம தவிர்க்கிறது? ஏன்னா நம்ம நல்லாவே தெரியுது, ஒரு ஒரு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒய்ஃபு அவங்க செல்லு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஆன்மீகமாக இருக்கும், இல்லைன்னா வெறும் சமையல் குறிப்பாக இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ணாவே அதுதான் வருது, அந்த கூடிய அந்த கம்பெனியே அது மாதிரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதை பார்க்குறோமோ அதே அது சம்மந்தமாக ரிலேட்டட் மெசேஜஸ் தான் நமக்கு திருப்பி வருது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சேனலும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இதிலெல்லாம் நம்ம என்னென்னலாம் செய்யணும், எப்படி குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தணும்?
3: சார் இது இப்போ மட்டும் இல்லை சார், அந்த காலத்தில் டிவிலேயே இந்த ஃபேமஸான கார்ட்டூன் இருக்கும். அது சம்மந்தமாகவே சில ஆராய்ச்சிலாம் பண்ணி நிறைய பேர் கண்டுபிடிச்சது என்னென்னா, எந்த குழந்தைங்க இந்த டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராம் பார்க்குதோ அந்த குழந்தைங்க கொஞ்சம் வைலண்ட்டாக அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி அது ஃபுல்லாகவே பார்த்தா ரெண்டும் சண்டை போட்டுக்கோங்க,
2: சண்டை போட்டு ஒன்று ஒன்று விரட்டிக்கிட்டே கிடக்கும்
3: அடிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்குன்னு அப்போவே சொல்லுவாங்க. இப்போ அது சம்மந்தமான நிறைய கார்ட்டூன்ஸ். ஸோ கட்டாயம் அதை பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு இது மாதிரியான சில எண்ணங்கள், அந்த சுபாவங்கள் அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மரபு ரீதியாகவே சில விஷயங்களில் நம்ம பலவீனமாக இருந்தோம்னா இந்த சமுதாயங்களில் அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது அதிலெல்லாம் நம்ம

0: போது நம்ம ஈஸியாக அதுக்கு மாட்டிப்போம். இப்போ இந்த பையன் சில குழந்தைகளுக்கு வந்து மரபு ரீதியாகவே இந்த வயலன்ஸுக்கான டெண்டன்சி இருக்குது அப்படின்னா இவங்க இந்த மாதிரி இதை பார்க்கும்போது இன்னும் வயலண்ட் ஆகிடுவாங்க. எல்லா பசங்களும் இதில் வயலண்ட் ஆகிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பசங்க அதை எத்தனை முறை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவனுடைய சுபாவங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாறாத மாதிரியும் இருக்கும். ஆனால் பொதுவாக நம்மளுக்கு வந்து யார் மாறுவாங்க மாறாதவாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு பொதுநிலையாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வயலண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப செக்ஷுவலு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம அவங்கள பார்க்காம இருக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறதும், ப்ளஸ் முக்கால்வாசி இந்த பசங்களுக்கு இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டி. வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு அதாவது அவ்வளோ எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு அவங்களால வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான செயல். அவங்கள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ ஒரு டிராயிங் சம்மந்தமாகவோ வீட்டை விட்டு வெளியில் அவங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இப்போ பசங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃபோனில் மட்டும் இல்லை, அப்பா அம்மாக்குள்ளெல்லாம் என்னெல்லாம் நடக்குது, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது எல்லா விஷயங்களும் அவங்க வயதுக்கு மீறி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விடலை பருவத்தை வந்து மனநல நிபுணர்கள் சில பேர் சொல்கிற மனநல உளவியல் நிபுணர்கள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த பருவத்தில் தனக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதுக்கான ஒரு ஒரு இது அதிகமாக இருக்கும்.
1: ஒரு தேடல் அவங்களுக்கு
0: தேடல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விதமாக சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரங்கள் அவங்க தேடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒன்று படிப்பு இல்லை விளையாட்டு, இதை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அவங்களோட முயற்சிகள் இதிலெல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அங்கீகாரங்கள் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ், அவங்களுக்கு வந்து பாடம் மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள், ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு பொருள் அது நல்ல பொருளாக கரெக்டாக இருக்கா, இது இந்த பொருளோட விலை எங்கே கரெக்டாக இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் போது அந்த பசங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான அந்த தேடுதல்ன்றது வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுவும் இல்லை, வீட்லேயே இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அவங்களுக்கு, ஸ்கூல்லேயும் சரி வீட்டு பக்கத்துலேயும் சரி. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகங்களில் அவங்களுக்கான அங்கீகாரங்களும் நட்பும் கிடைக்கும் போது இதில் ஆட்டோமேட்டிக்கான அதிக நேரங்கள் போயிடுது. கட்டாயம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுங்களுடைய நேரம் ஒதுக்கிடுறது, அவங்களுக்கான இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இதை நிறைய விதத்தில் தடுக்கலாம் நம்ம.
1: இப்போ பேரண்ட்டும் சேர்ந்து வெளியில் வாக்கிங் போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, பொது இடங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து அந்த அடலசன்ட் அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா சார்?
0: கண்டிப்பாக கட்டாயம் சார். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ரேப்போன்னு சொல்லுவோம். ரேப்போன்னா என்னன்னா ஒரு மனிதன்
1: ஒரு பைண்டிங்,
0: ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை நம்பி நான் எல்லாமே சொல்லலாம், நான் இதெல்லாம் சொன்னால் அவங்க என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நான் நல்லவன் கெட்டவன் சொல்ல மாட்டாங்க, இப்போ என்னோடய பிரச்சனைகளை தெரிஞ்சு என்னோட இருந்து அதை சரி பண்ண எனக்கு ஒத்துழைப்பாங்க. அந்த உறவுகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்துட்டால் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தடுக்கலாம்.
1: இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடலசன்ட் பீரியடு அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி, நம்ம பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது, ஒரு ஒரு இக்கட்டான ரெண்டும் கட்டான நிலையில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா நீ வயசுக்கு வந்துட்ட, நீ அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது, இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு வலைக்குள்ளார இவங்க இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து மனரீதியாக அது தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க வந்து பேரண்ட்டே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேயே உட்காருவோங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. இந்த பேரண்ட் இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட போயிட்டு இவங்க வந்து நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, நீ எங்களை மாதிரி இனிமேல் அங்கே போகக்கூடாது, எப்படி இதை டீல் பண்ணுறது?
0: கட்டாயம் அவங்க பெரியவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்டணும், சொல்லி புரிய வைக்கணும் இந்த பிஹேவியர் டிசிப்ளின் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நீ வெளியில் போகக்கூடாதுன்றதை விட நீ வெளியில் போக உன்னை எப்படி பாதுகாப்பாக நீ வச்சுக்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். வெளியில் போகாமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்காமவும் போகலாம் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஆணும் பெண்ணும் எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தனித்து வாழணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை, நீ பொம்பளை பிள்ளைன்றதுனால நீ இங்கே போனால் உனக்கு ரிஸ்க்கு, நீ அதனால் அங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தடுத்தோன்னா அவங்க கடைசி காலங்கள் வரைக்கும் இந்த பெற்றோர்களை சார்ந்தே வாழ்கிற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கான திறமைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களே அவங்க பிரச்சனைகளை கையாளுற கற்றுக் கொடுக்குற ஒரு விதமாக இருந்ததுன்னா இது ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலம் கடைசி காலங்கள் வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளையை அந்த அம்மா அப்பாவே தான் பார்த்துக்கிற மாதிரி

0: ஆயிடும்.
1: இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க சார், நிறையா ஃபேமிலியில் அப்படி தான் இருக்குது. அப்பா அம்மா ரெண்டு பேரும், இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி அவங்க வந்து இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் முழுக வேண்டியிருக்குது, அவங்க மைண்டு மாறுது, பல்வேறு விதமான தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. பேரண்ட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி அவங்க என்ன செய்யணும், குழந்தைங்களையும் நம்ம பாதுகாக்கணும், அவங்களையும் பிரச்சனை இல்லாமல் நம்ம வளர்க்கணும், என்ன செய்யணும் சார்?
0: கட்டாயம் சில நேரங்கள் வந்து அவங்க சில விஷயங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். இப்போ சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் டைமிங் அவங்க மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது, இல்லை பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்துக்கிறது, இல்லை வீட்லேயே இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஃபோனே கொடுத்துடணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் இருந்து அவங்க ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது. இப்போ இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்க அம்மா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பேரண்டாலேயே மானிட்டர் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் ஃபோன் ஆக்டிவிட்டீஸும் அவங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்க தடுக்கலாம். நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பசங்களுக்குள்ளே இருக்கிற உடல் வலிமைகளும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியையுமே அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை செலவழிக்கணும். அதுக்கு விளையாட்டு, அதுக்கான படிப்பு, அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களை வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து கொஞ்சம்
1: டிஃபிகல்ட்.
0: ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த பசங்களுக்கு இப்போ ஆன்லைன்லேயுமே வந்து இந்த சில கிளாஸஸ்லாம், இப்போ ட்ராயிங்கு, மியூசிக், பெயிண்டிங்கு, இந்த மாதிரி
1: டைவர்ஷன் பண்ணி விடணும்
0: கண்டிப்பாக கட்டாயங்க சார். அப்புறம் இந்த அவுட்டோர்லேயுமே இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படி படிப்பில் வந்து இப்போ பசங்க எல்லாரும் நிறைய மார்க்கு நிறைய இது இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ அதேமாதிரி விளையாட்டுகள்லையும் இப்போ நிறைய இதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்கன்னா அவங்க விளையாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அவுட்டோர் கேமுக்காக போய் கற்றுக்கிறதுக்கு அதுக்கான கோச்சிங்கில் எதுலையாவது அவங்க சேர்த்து விடும்போது அதுவும் அந்த பசங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ காலம் வந்து முன்ன மாதிரி இல்லை சார். இப்போ வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் தட்டினோம்னா இல்லை வந்து ஒரு செல்ஃபோனில் படித்தோம்னா அதுக்கான விடை கிடைக்குது. உலக லெவலில் எல்லா விஷயங்களும் வந்து இன்டர்நெட் மூலமா திரட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து ஃபோனில் இருக்குது. அதனால் இந்த சமூக ஊடகங்கள் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் வந்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. நல்ல விதத்தில் பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் கிடையாது, கெட்ட விதத்தில் பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க சார். நீங்கள் வளரிளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், நன்றி.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர்

0: ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகள்

0: தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:25, 6 நொடிகள் தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம். இன்று நாம் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போறோம். சர்க்கரை நோய் என்பது இன்று நம் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து ஒன்றரை கலந்துவிட்ட ஒரு பிரச்சனையாக நமது சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு 30 வருடங்களுக்கு முன் நீங்க சர்க்கரை நோய் என்றது வந்து பாத்தீங்கன்னா அங்கு ஒன்று இருந்தது இங்கு ஒன்று சொல்லுவாங்க. உலகளாவில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மக்கள் தொகையிலும் மிக அதிகமா இருக்குது. சர்க்கரை நோயிலையும் நம்ம அதிகமான அளவுக்கு சைனாவுக்கு அடுத்து நம்ம வந்து சக்கர நோய் என்ற பாதிப்புல இது பண்றோம். சக்கர நோய் எவ்வளவு இருக்கு, நம்ம வந்து சக்கர நோயை நம்ம சொல்லும் போது ஏன் நம்ம இவ்வளவு பயப்படுறோம்னா, ஏற்கனவே நம்ம எந்த விதமான ஒரு சிம்டமே இல்லாம அது வந்து உடல் உறுப்புகளை பாதிப்படைஞ்சிட்டே இருக்கிறது. உங்களுக்கு மிக முக்கியமான தகவல்.

0: சொல்றேன், சக்கர நோயால பாதிக்கப்பட்டவங்க உலகத்துல வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ஆம்புடேஷன், அதாவது கால்களை இழப்பது மிக முக்கியமான காரணம் வந்து சக்கர நோய் தான். உலகத்துல ஒவ்வொரு மணி நேரமும் எங்கேயாவது மூல ஒருத்தர் வந்து ஒரு காலை இழந்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்து சின்ன புண்ணா இருக்கும், அது புறையோடி போய் நம்ம கால் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொண்டு சக்கர நோய் வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு நம்ம பாதிப்பு ஏற்படுத்துது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிராமப்புறத்துல வந்து ஒரு 20% பேருக்கும், நகரப்புறத்துல 20% பேருக்கு இருக்கு. இந்த 25-20ன்றதே வந்து மிக ஒரு ஐஸ்பர்க். நம்ம ஐஸ்பர்க் என்ன சொன்னா, ஒரு ஐஸ் கட்டியை தண்ணியில போட்டோம்னா அது மிதக்கிறதுல மேல்பகுதி மட்டும் தான் மேல தெரியும். அந்த மேல்பகுதி தான் நம்ம கண்டுபிடிச்ச சக்கரை நோய். மிச்ச இருக்கக்கூடிய பகுதி நம்ம கண்டுபிடிக்கல. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு 150 கோடி இருக்கிற ஊர்ல நம்ம ஒவ்வொரு வீடா சென்று சக்கரை நோய் இருக்கான்னு நம்ம பரிசோதனை பண்ணுவது மிக கடினமான ஒன்று. சோ யாருக்கெல்லாம் வந்து சக்கரை நோய் வந்து தொந்தரவு, அதிகப்படியான பசி, அதிகப்படியான உடல் சோர்வு, அதிக முறை திருநீர் கழிப்பவர்கள், கால்களில் புண்கள் ஆறாமை, கண் பார்வையில் குறைபாடு போன்ற பாதிப்புகள் வரும் பொழுது மட்டுமே அவர்கள் சென்று பரிசோதனை செய்து அந்த கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப எல்லாம் வந்து பிரிவென்டிவ், அதாவது பிரைமாரியல் செக்அப். எல்லாருமே வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 30 வயதுக்கு மேலேயே போய் நீங்க வந்து சக்கரை நோயை பரிசோதனை செஞ்சு தக்க முறையில் நீங்க வந்து அந்த உணவு கட்டுப்பாடு மற்றும் மருந்துகளை எடுக்கிறதுனாலதான் அதனுடைய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். ஏன்னா சக்கரை நோய் வந்து கால் பாதிப்பு மட்டும் கிடையாது, சிறுநீரக பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம். இந்தியாவில் சிறுநீரக செயலிழப்புல நீங்க பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரனுடைய நாள்பட்ட பாதிப்புகள் தான் மிக முக்கியமா பங்கு வைக்குது. சிறுநீரக செயலிழந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். என்ன நமக்கு ஆகுதுன்னு சொன்னா டயாலிசிஸ் மற்றும் அதனால வரக்கூடிய பின்விளைவுகளின் காரணமாக நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சோ அதன் காரணமாக சக்கரை நோயை வந்து முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு தக்க முறையான உடற்பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகளை நம்ம வந்து மேற்கொள்வதனால வந்து இந்த தவிர்க்கப்படக்கூடிய, அதாவது வந்து பிரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்னு சொல்லுவோம் நாங்க எப்பயுமே இங்கிலீஷ்ல. பிரிவென்டபிள் காஸ்னா இந்த உடல் உறுப்பு செயலிழப்பு என்பதை நம்ம தவிர்க்க முடியும். இதுதான் முக்கியமான ஒன்று. நமக்கு வந்து சிம்டம் வந்தாதான் நம்ம போகணும்ன்றது இல்லாம ஃபேமிலி ஹிஸ்டரி, நம்ம வந்து அப்பாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்குன்னா 50% அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. 2 தலைமுறைக்கு மேல இருக்குன்னு சொன்னா இன்னமும் அதிகப்படியா வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு, எல்லாரும் நல்லா நடக்கிறாங்க. எல்லாம் முந்தியெல்லாம் பார்க்லயோ இல்ல ஒரு பிளே கிரவுண்ட்லயோ இவ்வளவு பேரை பார்க்க முடியாது, நல்லா நடந்துட்டு இருக்காங்க. உடல் உழைப்பினுடைய அவசியம், உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை உணர்வதன் மூலமாக நல்ல உடற்பயிற்சியை மேற்கொண்டு உணவு கட்டுப்பாடம் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக மருந்துகளையும் தக்கம் எடுத்துக் கொள்வதன் மூலமாக சக்கரையினுடைய பாதிப்புகளிலிருந்து நாம வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. சோ நம்ம வந்து சக்கரை நோயை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. சக்கரை நோய் என்பது இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சக்கரையுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம வந்து கொரோனா சொன்னோம் சக்கரையோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள்னா சக்கரை நோயை வந்து நம்ம வந்து பார்த்து பயந்து நம்ம ஓடக்கூடாது, அதை வந்து நம்ம மருந்துகளை தவிர்த்துடக்கூடாது. சக்கரை நோய் என்பது ஒரு குறைபாடை ஒழிய கணையத்தில் பீட்டா செல் என்பது இன்சுலினை சுரக்கிறது. அந்த இன்சுலின் சுரப்பு குறைபாடு நமக்கு வருது. அதனால வந்து நம்ம வந்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் நம்ம வாழ வேண்டும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30, 17:00.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக

நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. சோ வணக்கம். மக்களின் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னடா எஃபி க்வெஸ்சன், அதாவது ஃபேஸ்புக் க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அபிஷியல் பேஜான ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு நம்ம போட்ட போஸ்டருக்கு கீழே சரியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேங்க. இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 கோடாட் விண்வெளி வீரர் விருதை பெற்றுள்ளது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன். சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதாவது வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களுடைய சரியான விடைகளை போஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஷோல நீங்க லாஸ்ட்ல யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வருது சித் ஸ்ரீராம் குரல்ல தான், டெடி படத்துல இருந்து.

7:36 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா பேஸ்புக் கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தேன். இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 ஆண்டிற்கான கோடட் விண்வெளி வீரர் விருதை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் பேஸ்புக் பேஜ்ல வந்து சரியான விடையை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் சரியான விடையை வந்து பேஸ்புக்ல சொல்லலாம். சோ உங்களுக்கான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு செய்தி தான் காத்துக்கிட்டு இருக்கு. தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலியிடங்கள் இருக்கு. ஆபரேட்டர் 115, டெக்னீஷியன் 93, மைனிங் 21, போர்மேன் 11 உட்பட மொத்தம் 268 இடங்கள் காலியா இருக்கு. சோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சியில தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு 18-40. தேர்ச்சி முறை எப்படி அப்படின்னா ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா தாங்க விண்ணப்பிக்கணும். இதற்கான கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/6/2026. மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா mudra.nalcoindia.co.in என்ற இணையதள முகவரியை போய் பாருங்க. நிகழ்ச்சியில பாடல் வருது கேட்கலாம். பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன் குரல்கள்ல சித்தா படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 7:42:46 ஆயாச்சு. இந்தியா ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. கல்வி தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் பிளஸ் டூல இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வு. படிப்பு பணி பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஆண்டு பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 12. மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை போய் பாருங்க. இந்த தகவலோட கபில், கபிலன் குரல்ல தான் பாடல் கேட்க போறீங்க பேச்சுலர் படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஏழு மணி 48 நிமிடம் 53 நொடிகள் ஆயாச்சு. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் கொடுத்த பேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 ஆண்டிற்கான கோடட் விண்வெளி வீரர் விருதை பெற்றிருக்கு அப்படின்றது தாங்க இன்றைய FB க்வெஸ்சன். ஸோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே போயிட்டு சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றது நிகழ்ச்சியுடைய நிறைவா தெரிஞ்சுக்கலாம்.

7:54 ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் குவெஸ்டனா வந்து இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 கோடாட் விண்வெளி வீரர் விருதை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, சந்திராயன் 3 திட்டம் தாங்க. 2026 மதிப்புமிக்க கோடாட் ஆஸ்ட்ரோநெட்டிக்ஸ் விருதை இஸ்ரோனுடைய சந்திராயன் 3 திட்டம் வென்றிருக்கு. நிலவினுடைய தென்துருவ பகுதியில விண்கலத்தை வெற்றிகரமா தரையிறக்கிய வரலாற்று சாதனைக்காக அமெரிக்காவின் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவிற்காக இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா இஸ்ரோனுடைய சார்பில் இந்த விருதை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது இன்னும் கூடுதல் தகவல். யாரெல்லாம் இதற்கான சரியான விடையை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வீரமணி பாலன் புதுச்சேரி, ஆனந்த முருகன் புலுவப்பாளையம், சுமதி பாபு புவனகிரி, ஷாகுல் ஹமீத் கொடிக்கால் பாளையம், ஐயப்பன் அறந்தாங்கி, அன்புராணி சென்னை, ரவிச்சந்திரன் பெரியவளையம், அன்பு கெடார் பாபு முள்ளக்காடு, தில்லை வில்லாளன் குத்தாலம் தேரடி, கணேசன் பொன்னியம்மன் மேடு, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், வீரதுரை அரியலூர், ஷாகுல் ஹமீத் எரவாஞ்சேரி, லூயிஸ் செல்வராஜ் கோவை, சந்திரசேகர் செய்யார், சண்முக சுந்தரம் மதுரை, அந்தோனிராஜ் சென்னை, சோமசுந்தரம் வண்ணாரப்பேட்டை, வேலுமணி தனலட்சுமி பெங்களூரு, இவங்க அத்தனை பேருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு சொன்ன தகவல்கள், கேட்ட தகவல்கள் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிட்டு நிறைவா பாடல் கொடுக்கிறேன், கேளுங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் சிக்கிம் மாநிலத்திற்கு 3 நாள் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். இன்று கேங்டாக்கில் உள்ள நம்கியால் திபெத்தியவியல் கழகத்திற்கும், நாளை எல்லைப்பகுதியில் உள்ள நத்துலா பாஸ் கணவாய்க்கும் செல்லவிருக்கிறார். நாட்டில் குழாய் மூலமான பிஎன்ஜி விநியோகம் உள்ள பகுதிகளில் இதுவரை பிஎன்ஜி இணைப்பு பெறாத குடும்பங்கள் பிஎன்ஜி இணைப்பு கிடைத்த பிறகு 1 மாத காலம் வரை எல்பிஜி இணைப்பு வைத்துக் கொள்வதையும், எதிர்காலத்தில் பிஎன்ஜி விநியோகம் இல்லாத பகுதிக்கு மாறினால் மீண்டும் எல்பிஜி இணைப்பு பெறுவதையும் அனுமதிக்கும் வகையில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை திருத்தி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் தாக்குதலை தடுப்பதற்கான தயார் நிலை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் JP நட்டா புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்தியாவில் இதுவரை எவருக்கும் எபோலா தாக்குதல் இருப்பதாக தகவல்

இல்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் யுஜி மறுதேர்வை முற்றிலும் பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வு நடத்தும் பொறுப்பை தேசிய தேர்வு முகமை அல்லாது வலுவான மற்றொரு தன்னாட்சி அமைப்புடன் ஒப்படைக்க வேண்டும் என கோரும் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமையின் கருத்துக்களை நாடியுள்ளது. 5 நாள் வருடாந்திர ஹஜ் பயணம் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா உட்பட உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கிலான பயணிகள் சவுதி அரேபியாவின் மீனா நகரில் குவிந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து இம்முறை சுமார் 175,000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. IPL கிரிக்கெட்டில் தர்மசாலாவில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.

சாலாவில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:03. 20 நொடிகள் ஆகுது. இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன், அந்த பக்கம் ஆர்ஜே பாரதி இருக்காங்க. எந்த ஸ்பாட்ல இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் சொல்ற நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. வந்தாச்சு நம்ம புதுவை ஷோக்காக. ஆல்ரெடி ஆர்ஜே ஜீவிதா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்கிருந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்டடா வந்து இருப்பீங்க. சரி, அதே அந்த எக்ஸைட்டோட என்னன்னா, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னா நரிமேடு அப்படின்ற ஒரு பகுதி. சரி, என்னப்பா இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்றத. அதாவது புதுவையில இருக்கக்கூடிய ஒரு உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெங்கடா நகர் பகுதி அந்த காலத்துல விளைநிலங்களா இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலங்களுக்கு மேற்கே இப்ப இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு பின்னாடி சுமார் 35 ஆண்டுகளுக்கும் முன்னாடி யாருமே வந்து செல்ல பயப்படக்கூடிய ஒரு புதர் மண்டி காட்டு பகுதியா இருந்ததாகவும் சொல்லப்படுது. நரிகள் இங்க அதிகமா வாழும் காட்டு பகுதியா இருந்ததால இந்த பகுதி வந்து நரிமேடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த நரிமேடு அப்படின்ற பகுதி இப்ப வந்து சொல்றது இல்லை. இப்ப இந்த இடம் ஜீவா நகர் அப்படின்னு அழைக்கப்படுது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னு. நம்ம ஜீவா நகர்ல இருந்துதான் போக போகுது. புதுவையில இருக்கக்கூடிய ஜீவா நகர் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மல்லிகா.
2: ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: 30 வருஷமா இருக்கும்.
2: அதுக்கு முன்னாடி?
3: அதுக்கு முன்னாடி நான்
2: தமிழ்நாட்டுல இருந்து வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல அப்பா நம்மளோட லைஃப் இதுக்கப்புறம் எப்படி போக போகுதோ அப்படின்ற பயம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க வரும்பொழுது இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு. ஒரு இளநீ வந்து இளநீ அப்படின்றது இந்த தேங்காய் அப்படின்றத வந்து எப்படி வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு? சின்ன வயசுல இப்பதான் நம்ம வந்து ஒரு படம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நினைச்ச இடத்துல உட்கார்ந்த இடத்துலயே நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பாக்குறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். அப்பெல்லாம் வந்து படங்கள் பாக்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? ஏன்னா அப்பெல்லாம் வந்து டிவி இந்த மாதிரிலாம் அதிகமா எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுங்க அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எல்லாம் எங்கேயிருச்சு?
3: அப்பெல்லாம் வெளியா மாசம் ஒலி ஒலி பார்த்து கேட்டு வச்சு போடுவோம்.
2: அது ஒரு அனுபவம்.
3: ஒரே விட்டான் டிவி அதே திட்டுவாங்களா திட்டமாட்டாங்க.

0: ஹவுஸ்ல போக மாட்டேன். இப்போ ஒரு பயந்து போகணும். எங்க ஊர் ஜனங்க அம்மா வந்து கையா கட்டாங்க, வேலையை விட்டு வந்து ஸ்கூல் காலேஜ். அப்ப அதுக்காகவே வந்து வேலையெல்லாம் கட கட கட வேலையெல்லாம் போக மாட்டேன். என் தங்கச்சி தான் பாக்கணும், நான் பார்க்க மாட்டேன்.
1: அம்மா நான் கிளம்புறேன் ஜாலியா டிவி பாக்குறதுக்கு அப்படின்னு
0: சொல்றேன்.
1: உங்க தங்கச்சி கூட எல்லாம் சண்டை எல்லாம்
0: போட்டேன், வச்சுக்கோ வச்சுக்கோ முகத்தான் சார் வந்துருப்போம்.
1: முடியாது சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம்
0: அப்படின்னா
1: சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல,
0: அப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்க புத்தல்லாத பசங்க ஆறு மூணாவது படிப்பத்தை.
1: இப்ப எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல வந்து சோர்ந்து போக கூடாது, எதிர்த்து போராடணும், அந்த
0: மாதிரியான
1: விஷயங்கள். நாங்க பிசினஸ் நாங்க காட்டுவோம் குறிக்கோளோட. இப்பவும் வந்து பசங்களுக்கும் வந்து வண்டி
0: கொடுப்பேன்.
1: கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா, நன்றி. தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நம்ம பகுதி. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து போகுது அப்படின்னா தீவா நகர்ல தான் போகுது. ஸோ இந்த ஏரியா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து இப்ப ரெயின்போவை கேளுங்க.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் டு பி ஹெல்ட் இன் நியூ டெல்லி டுடே. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு டு எம்பார்க் ஆன் அ 3-day விசிட் டு சிக்கிம் பிகினிங் டுடே. More than 300 tourists stranded in Gulmarg gondola in Jammu and Kashmir rescued after technical snag halted its operations. DGCA issues directives for airlines after Ebola outbreak declared health emergency by WHO. CNG price hiked by 2 rupees per kg in Delhi. India thrashed Maldives 11-0 in their opening Group B match of SAF Women's Football Championship at Margao in Goa. And in IPL cricket, defending champions Royal Challengers Bengaluru to take on Gujarat Titans in qualifier 1 in Dharamshala this evening. And now the news in detail. External Affairs Minister Dr. S. Jayashankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshi Mitsu Motegi and US Secretary of State Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. The foreign ministers of Australia and Japan arrived in Delhi yesterday.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல்

0: இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்கள் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:32:18. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஜீவா நகர் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. அஜய் பாரதி அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க, என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்த பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட இந்த இடங்களை பத்தி சொல்றதுக்காக மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம், சொல்லு போது பயங்கரமா சிரிக்கிறாரு. பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம். நான் கைலே சண்முகம்.
2: சரி, ஓகே. நீங்க வந்து எத்தனை வருஷமா சார் இந்த ஏரியால?
3: ஒரு
2: 50 வருஷமாக
3: அவங்க நண்பர்கள் சாப்பிட மாட்டேன்
2: மீன் பிடித்த இடத்துலயே வந்து அதை சுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரியான
3: அனுபவம் சுட்டி வந்து ஆட மாட்டோமா? சில பேர் சாப்பிடுவாங்க.
4: மீன் பிடிச்சி அங்கேயே சட்டையை போட்டு சுட்டு தின்னுவோம். நண்டு நண்டு மத்தன்றவங்கள மத்த நல்ல அப்படியே பசங்க கும்பல் குடிங்க சுட்டு தின்னு ஜாலியாக போகுது கழிப்போம். அப்போ இந்த இடம் வந்து இயற்கை அழகாக இருந்தது, இப்போ செயற்கை அழகாக இருக்குது. அதுதான்
2: இயற்கை கொடுத்துருக்கா செயற்கை கொடுத்துருக்கா?
4: ரெண்டுமே இப்போ தேவை.
2: அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருந்தோம், இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மாத்திக்கிறோம். ஓகே, சூப்பர் சார். இன்னும் வந்து உங்களால மறக்க முடியாத அனுபவங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து என்னன்னு சொன்னாங்க?
3: ஒரு நாள் போட்டு மச்சான் நச்சு அவிச்சு நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் சாப்பிடுவோம். உடம்பு நல்லது, உடம்பு நல்லது. சூடு
2: அப்படின்றத
3: விளையாடுவான்.
2: அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா பார்த்த அனுபவங்கள்,
3: சினிமா பண்ண எம்ஜிஆர் படம் பாப்பமா? எம்ஜிஆர் படம் பாத்தி நான்
2: பார்ப்பேன்.
3: எம்ஜிஆர் படம் பார்ப்பேன். அதோட ஜாஸ்தி விளையாடுவோம். தேங்காய் அடிப்போம், கடலை அடிப்போம்.

0: அந்த தேங்காய் இவங்க போட்ட பயிர் எல்லாம் எல்லாம் போட்டு சேர்த்து மரம்
1: அதே சூப்பரா
0: இந்த சுட சுட ஊர்ந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் மாட்டுப்பயிறு பொட்டுக்கல்ல அந்த சந்தையில உள்ள திருச்சிட்டு அந்த தேங்காய் அங்க போட்டணும். அப்ப அது கொட்டாந்தில எரிஞ்சிடும். அந்த தேங்காய் எல்லாம் ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து தேங்காய் ருசி மல்லாட்டை ருசி எல்லாம் ருசி எல்லாம் கலந்து வச்சுட்டு இருக்காங்க கற்பனை
1: பண்ணிக்கலாம்.
0: அத பறிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் தம்பு இருக்குங்க, தம்பு ஒடிச்சு அத கூட செத்த போட்டு கொண்டு அது ஒரு இது அந்த மாதிரி பல பல அனுபவங்கள். ஆனா இப்ப கிடையாது மல்லாட்டை மருளி கிழங்கு கரும்பு நுங்கு எல்லாம் இயற்கையாகவே கிடைக்கு.
2: அறுவலிக்கிழங்கு
1: நம்ம ஒரு மழை ஆச்சு வச்சிருவாங்க, கோழி மாவு ஆச்சு வச்சிருவாங்க, முருங்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த வாதிக்கு போட்டு சிவரு மாலை போட்டு அரைச்சு விடுவாங்க. ரெண்டு நாள் சாப்பிடலாம்.
0: நல்ல செஞ்சு
1: கரும்பு அவிச்சிருவாங்க, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அம்மா இருப்பாரு, அப்பா அம்மா பாத்து சாப்பிடுவோம்.
2: நிறைய விஷயங்களை பேசலாம். இப்ப பிரேங்கா புதுவை நூற்று இருந்த பிள்ளைகளின் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மாமா புதுவை. இன்னைக்கு மாமா புதுவை நிகழ்ச்சி ஜீவா நகர்ல இருந்தா போயிட்டு இருக்கேன். கேட்டு ரசிக்க எஃப்எம் ரேடியோ இருக்கு, இன்னைக்கு இருக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் சீர்மிகு செஞ்சி சித்திரம் எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள், அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர், அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் இது நம்ம புதுவை டைம் கிட்ட 8:45 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜீவா நகர் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. அஜய் பாரதி அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கேக்கலாம். பாரதி
1: பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம வந்து பேசலாம். வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா இருக்கு?
2: 35
1: வித்தியாச வித்தியாசமா பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மாம்பழம் எது, இந்த மாம்பழம் அவங்க சொல்றத வச்சுதான் நீங்க வந்து

0: இது ஒரு தடவை மல்கோவான்ட்டா உங்க லாபம் வந்துடும். என்ன வயசுல கேட்டுல இது மல்கோவன், இது ருமானியா, இது இமாம்பா சந்தின மாம்பா பேரா கேட்கல தெரிஞ்சாலும் அப்படியே வியாபாரம்
1: அப்படியே நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல சரியா இந்த இடத்துல விளையாடுங்க அப்படின்னா என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் வந்து விளையாடிட்டு
0: போட்டி புல் விளையாடுகிறோம், கபடி விளையாடுகிறோம், குண்டு விளையாடுகிறோம், ஓட்ட பண்ணி உண்மை ஓடு சிறு வயசுல அது மாதிரி விளையாடுதான், குண்டு கோழி போட்டி புல் கபடி விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம்.
1: விளையாடும் பொழுது யாருடைய மண்ணையாவது உடைத்த அனுபவங்கள்
0: விளையாடும்
2: போடும் மண்டல போடும் அந்த மாதிரி போடும்
1: இப்ப குளம்லாம் இருந்துச்சு இல்லையா இந்த சைடு வாய்க்கால இருந்துச்சு இல்லையா அதுல வந்து மீன் பிடித்த அனுபவங்கள்லாம்
0: மீன் பிடிப்பாங்க பிடிக்க
2: மாட்டேன் நானும் தூண்டி போட்டுதான் மீன் பிடிப்பேன் கடல்ல போய் தூண்டி போட்டு பிடிப்பேன்
1: கடல்ல போன சார் ஓகே சார் உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம் நன்றி தொடர்ந்து பேசலாம் இப்ப ரெயின்போ புதுவை 102.2 நேர்கள் கிடைக்க ரசித்துக் கொண்டிருக்கோம் என்ன நினைக்கிறீங்க புதுவை
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
5: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:49:38 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஜீவா நகர் இந்த ஏரியால இருந்தான் போயிட்டு இருக்கு. அஜய் பாரதி அங்க இருக்காங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: அதாவது நம்ம புதுவை ஷோ கேட்க போறீங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ண, ஆனா அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்றது வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கவங்களாம் அவ்வளவு ஜாலியா நிறைய விஷயங்களை வந்து நமக்காக சொன்னாங்க. நான் நிறைய விஷயங்கள் ஜீவா நகர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்.சி. பாரதி.
5: நன்றி பாரதி.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர், அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார். அப்போது அங்கே ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார். முதல் நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அதுக்காக ரயிலில் ஏறினார். உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார். ஒரு தட்டில் ரெண்டு ப்ளம் கேக் வச்சு நீட்டினாராம். ரெண்டும் ரொம்ப பெரிய கேக்கு. இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார். கொஞ்சம் நேரத்தில் காப்பியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள். அதையும் வாங்கி சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சார். இப்போவும் அருமையான காப்பியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கார். இவர் பாரிஸ் நகரத்துலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட் பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்று தான் இவர் பொட்டியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிறதுக்கு தயாரானார். அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம். நம்ம ஊர் கணக்கில் 10 ரூபா 50 காசுக்கு அந்த பில்லு இருந்து தான். இவர் அதை வாங்கி பார்த்துட்டு, எதுக்கு இந்த பில்லு, ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை சார், கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம், அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் கேட்டீங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு தான் இந்த பில்லு அப்படின்னாராம் அவர். எப்படி இருக்குது பாருங்கள் இது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம தேசத்தில் முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட

0: நாள் எது தெரியுமா? 1853 வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி. அதை ஒட்டி வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம். அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர் தான் முதல் இந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர். அதோட விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜென்ரல் லார்டு டல்ஹவுசி. இன்றைக்கி வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு, உலகத்திலேயே 4வது பெரிய அமைப்பு இது. இதை நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுக்குது நம்ம இந்திய ரயில்வே. கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயிலெலாம் கூட விடுறாங்க. ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாகப்படும். இப்போவே கூட சில சமயம் அப்படி தானே ஆகிடுது. ஒரு ரயில் பம்பாயிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த காலத்தில். அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு, பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார். டிக்கெட் டிக்கெட்னார். இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு சமயோஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையே சொல்லிவிட்டது, நிர்மலான்னு. தன்னுடைய பேரை சொல்லலை, அந்த பேரையே சொல்லிச்சு. அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு, ஏண்டி கமலா எங்கே போகிற, சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டது. உடனே இந்த பொண்ணு, உசு சத்தம் போடாத, இந்த பாரு என் பேரை சொல்லாத, என் பேர் நிர்மலான்னு டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான். அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே, இனிமேல் என் பயப்படுறேன் அப்படின்ட்டுருக்கு அந்த பொண்ணு. இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர். இது அவங்க பார்க்கல, நிமிந்து பார்க்குறாங்க, அங்கேயே அவர் நிற்கிறார். அவர் மெதுவாக கிட்டே வந்தார். பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நின்னுது. ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன், அவசரம் அப்படின்னு விட்டுது. அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம், பயப்படாதம்மா, உனக்கு ஏதோ அவசரம், அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறேன். உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும். அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் சொல்லிவிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் CBSE கல்வித் திட்டத்தை பின்பற்றி வருகிறது. இதற்கிடையே நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி 2 இந்திய மொழிகளான தமிழ், இந்தி, ஒரு வெளிநாட்டு மொழி ஆங்கிலம் படிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மக்கள் தங்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய பிரெஞ்சு மொழியை அரசு பள்ளிகளில் கற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியை கல்வியை தொடர சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். மேலும் உரிய வழிகாட்டுதலை வழங்குமாறும் மத்திய கல்வி அமைச்சரிடம் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலருமான திருமதி ஜெயந்தி ரவி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆரோவில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரிகள் திரு சீதாராம், திரு கோயல், கல்வி அமைச்சகத்தின் இணைச் செயலர் திரு கோவிந்த் ஜெய்ஸ்வால் ஆகியோர் உடனிருந்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஜிப்மரில் வெளிப்பிறவு நோயாளிகள் பிரிவு இயங்காது எனவும், அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஜிப்மர் மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகளார் நிறுவிய சத்திய ஞான சபையின் 160ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது. இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். வள்ளலார் ஜீவகாருண்யத்தை உபதேசித்து அவரது திரு

கரங்களினால் ஏற்றி வைக்கப்பட்ட அணைய அடுப்பு இன்று வரை தொடர்ந்து எரிந்து அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக தர்மசாலையின் சிறப்பு குறித்து வில்லுப்பாட்டு, இசை நிகழ்ச்சி, ஜீவகாருண்ய ஒழுக்கம், சொற்பொழிவு, திரு அருட்பா இன்னிசை, வள்ளலார் அருளிய ஞான சரியை ஆகியவை நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிடம் 21 நொடி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி தாராபுரத்துல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. ரம்மி படத்துல இருந்து

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்ல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. பாயும் புலி படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காரு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல வாட்ஸ்அப் மூலயமா கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல

9:14 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம். சோ நம்ம ஷோல அடுத்ததா யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. என்ன படத்துல இருந்த அப்படின்னா மன்மதன். இந்த படத்துல இருந்தா ஒரு கலக்கலான சாங் கேட்டிருக்காரு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயப்பன் அறந்தாங்கில இருந்தா பாடல் கேட்டிருக்காரு. என்ன படத்துல இருந்து அப்படின்னா, அங்காடி தெரு இந்த படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காரு. சோ நேயர்களே, இன்று பிற்பகல் 1-2 இருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ் செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா யார் பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, லூயிஸ் செல்வராஜ் கோவையில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. காதல் கொண்டேன் படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் நேரம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான். ஸோ நம்ம ஷோவில் அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயனார் முதுகுடியில் இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, தர்மதுரை படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பரில்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாகவல்லி நாச்சியார்புரம், கனகவல்லி காரைக்குடி, நன்னிலம் நாராயணம். இவங்களுடைய விருப்பமான பாடல் பையா படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வம் பொம்மி நாயக்கன்பட்டி தேனி மாவட்டத்தில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. நானும் ரவுடிதான் படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செந்தில் குமரன் ஆண்டிப்பட்டியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, பணக்காரன் படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒன்பது மணி 55 நிமிடம் 12 நொடிகள் ஆயாச்சு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது, நிறைய பேருக்கு பாடல் வழங்க முடியல. சோ பாடல் வந்து வழங்க முடியாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் மனம் விரும்புதி நிகழ்ச்சி இன்று மாலை 6:20 இருக்கு. சோ அந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். சோ யாரெல்லாம் கேட்டு பாடல் வழங்க முடியல அப்படின்னா, சீதாலட்சுமி தூத்துக்குடி, ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டை, செல்வராசு திட்டக்குடி, நவீன் சுந்தர் முத்தரசு நல்லூர், குபேந்திரன் வில்லிவாக்கம், ராமசாமி வாகையூர், கதிரவன் வாரியங்காவல், நேரு வெங்கரும்பூர், பாபு முள்ளக்காடு, மணலிமாறன் தமிழ்மாறன், வெற்றிமாறன் சென்னை, பிரபு ராஜபாளையம், ஆராதனா ஆண்டிப்பட்டி, கல்கி சிதம்பரம், சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணை, கலைவாணி கணிஷ்மா செஞ்சி, ராதா பிரியா தேனி, மகேஸ்வரி ராஜேந்திரன், யாழினி பாரதி திருப்பூர், குமார் கேரளா, பிரேம்நாத் கோயம்புத்தூர், சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் கள்ளக்குறிச்சி, சதா கௌதமன், சங்கீதா இனியவன், ஸ்ரீநிதி கனகா கும்பகோணம், மனோகரன் பில்லூர் தில்லை ஸ்ரீனிவாசன், இவங்க அத்தனை பேருக்காகவுமே பாடல்

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் துவங்கவுள்ள வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி ஃபோங், ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தோஷ்மித்சு மோட்டேகி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்று குவாட் முயற்சிகளின் முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு அனைத்து நிலைகளிலும் ஒத்துழைப்பை அளிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும், அமைச்சரவை விரிவாக்கம், சட்டப்பேரவைத் தலைவர் பதவி உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் கட்சி தலைமையும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியும் இணைந்தே முடிவெடுப்பார்கள் என்று புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க அரசுக்கு நீதிபதி சுமதி பரிந்துரை செய்தார். தமிழ்நாட்டில் 50,000 ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் மொத்தம் 14.23 லட்சம் குறு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு ஓரளவாவது பயனளிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் தாவேக்கா ஈடுபடுகிறது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தலைமைச் செயலகத்தின் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியின் இணைப்பு என்று குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: ரேடியோ 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:14 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்ன கேம் அப்படிங்கறத நான் சொல்றேன்.

மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:14 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்ன கேம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை சுத்தி ஒரு சுவாரஸ்யமான பயணம், பட் பாதையை காட்ட போறது குறிப்புகள் மட்டும்தான். குறிப்புகளை நான் சொல்ல போறேன், அது எந்த மாவட்டம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். குறிப்புகள் ரெடியா இருக்கு, குறிப்புகளை கவனமா கேளுங்க, மாவட்டத்தை கரெக்டா கண்டுபிடிங்க, ஷோல வின் பண்ணுங்க. குறிப்புகளை சொல்லிடலாம் நினைக்கிறேன். உங்களுக்கான முதல் மாவட்டத்துக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, 1965 சேர்வராயன் மலையின் வடக்குல இருக்கிற பகுதிகள் தனியா பிரிக்கப்பட்டு தருமபுரி புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இதுல க்ளூ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, சேர்வராயன் மலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு குறிப்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும், பட் எல்லாத்துலயுமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படிங்கறதுனால நான் வந்து ஒரு தாராள மனசு பண்ணி இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சேர்வராயன் மலை இது எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே அது எந்த மாவட்டம் அப்படிங்கறத ஈஸியா சொல்லிடலாம். இந்த ஷோல நீங்க கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து பண்ணுங்க. உங்களுக்காக வேணும்னா மறுபடியும் அந்த குறிப்புகளை சொல்றேன். 1965 சேர்வராயன் மலையின் வடக்குல இருக்கிற பகுதிகள் தனியா பிரிக்கப்பட்டு தருமபுரி புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு. இது எந்த மாவட்டம் கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. இப்ப ரெயின்போக்கு தொடர்ந்து கேளுங்க. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 பாடல் உங்களுக்காக ஜெகமே தந்தி.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: Welcome back to the show from Rainbow Pudhuvai 102.8 la Get Set Go கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:09:43 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஷோவில் குறிப்புகள் மூலமாக மாவட்டத்தின் பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சில குறிப்புகள் சொல்லியிருந்தேன், அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓகேவா. 1965 சேர்வராயன் மலையின் வடக்கில் இருக்கிற பகுதிகள் தனியாக பிரிக்கப்பட்டு தருமபுரி புதுசாக உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் இந்த மாவட்டமும் ஒண்ணு. இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருந்தா நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: சார், யார் பேசுறீங்க?
3: பலராமன்
2: சார். க்ளூ ஈஸியா இருந்துச்சா?
3: சொல்லுங்க மேடம்.
2: திரும்பவும் சொல்லணுமா?
3: இல்ல மேடம்.
2: எந்த மாவட்டம் அது? சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மலை, அந்த சேர்வராயன் மலை எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால இந்த சேல எந்த மாவட்டம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாமே. ஓகே, எந்த மாவட்டம்?
3: எந்த மாவட்டமா
2: யோசிங்க பாக்கலாம், டக்குன்னு யோசிங்க. சரி, பலராமன் சாருக்கு இன்னொரு குழு தரலாமா? ஏற்காடு போயிருக்கீங்களா?
3: ஏற்காடு போனதில்ல
2: சார். ஏற்காடு எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு?
3: ஏற்காடு ஊட்டி மாவட்டத்துல இருக்கு மேடம்.
2: ஓ மை காட், ஏற்காடு எங்க இருக்கு?
3: குளிர்பிரதேசம்
2: தான், சூப்பரா இருக்கும் தான், அங்க போனா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தான். பட் எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேக்குறேன் உங்களுக்காக. நான் ரெண்டாவது குழு சொல்லிருக்கேன், ரொம்ப ஈஸியான குழு. மூன்று எழுத்து மாவட்டம். இதுக்கு மேல நான் குழு தரவே மாட்டேன். மூன்று எழுத்து மாவட்டம். யோசிங்க, சீக்கிரம் யோசிங்க. இங்கேயே நிக்குது, இங்கேயே நிக்குது, பட் வெளியில வரமாட்டேங்குதே அப்படிங்கிறீங்களா? நெஞ்சிலே நிக்குது. சீக்கிரம் வர சொல்லுங்க, எந்த மாவட்டம்? ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேக்கலாமா? ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? சேர்வராயன் மலை, அதே மாதிரி ஏற்காடு எங்க இருக்கு?
4: திருப்பத்தூர் மாவட்டம்.
2: ஏற்காடு,
4: ஏற்காடு திருப்பத்தூர் இல்லனாக்கா தெரியலையே. திருப்பத்தூர் தான்ப்பா,
2: குழப்பாதீங்க. சரி, சேர்வராயன் மலை எங்க இருக்கு?
4: தெரியாது.
2: அடுத்த நேர்கிட்ட கேக்கலாமா?
4: ஏலகிரியா?
2: நோ நோ நோ நோ.

0: அடுத்த நேயர் கேட்கலாமா? ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? தருமபுரி புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு. இது எந்த மாவட்டம்?
1: இந்த மாவட்டத்தோட முதல் எழுத்து இல்லைன்னா அதோட சிறப்பு ஏதாவது சொல்லுங்க.
0: முதல் எழுத்து சே. நன்றி கால் பண்ணதுக்கு. சூப்பர், நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி சொல்லணும் இல்லையா? இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? குப்பை இல்லா நகரம் என்னும் சிறப்பை பெற்ற மாவட்டம் 1996 மே மாதம் சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம்? ஓகேவா? குப்பை இல்லா நகரம் என்னும் சிறப்பை பெற்ற மாவட்டம் 1996 மே மாதம் சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 and 2275230. நான் சொல்லுவேன், நீ சொல்லுவோம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கரெக்டான பதில யார் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ டைம். கரெக்டாக 10:19, 15 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை வச்சு அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். என்ன கரெக்டாக வந்து செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, குப்பை இல்லா நகரம் என்னும் சிறப்பை பெற்ற மாவட்டம் 1996 மே மாதம் சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பாண்டிச்சேரில இருந்து வெங்கடா நகர்ல இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஆனந்தி மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, ரொம்ப சைலண்டா பேசுறீங்களா? இப்படிதானா இல்ல இங்க என்கிட்ட பேசுறதுக்காக அந்த மாதிரி பேசுறீங்களா?
1: இல்லையே, நான் நல்லா ஜோவியலா இருப்பேன், ஜாலியா
0: இருப்பேன். ரொம்ப அமைதியா பேசுறீங்க, ஜோவியலா பேசுறீங்க. ஓகே, ரொம்ப அமைதியா பேசுறீங்களா, அதனால கேட்டேன். சரி ஓகே, எந்த மாவட்டம் அது?
1: குப்பையில்லா மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்.
0: நாமக்கல் மாவட்டம், குப்பையில்லா நகரம் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கறத கரெக்டான பதில் மேம். நன்றி கால் பண்ணதுக்கு. சூப்பர்,
1: நன்றி மேடம், நன்றி.
0: உங்களுக்கான மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரம். 1979 இந்த மாவட்டத்தை பிரிச்சு ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு. இது எந்த மாவட்டம்? ரொம்ப ஈஸியான பதில் தான். ஓகேவா? குறிப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு, ஆன்சரை கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ. பாடல் உங்களுக்காக சுவாமி 2 படத்துல இருந்து.

0: குட்பை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குறிப்புகள் மூலமா அது எந்த மாவட்டம் அப்படிங்கறத சும்மா கலக்கோ கலக்கன்னு கலக்கிட்டு அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக மூன்றாவதா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரம் 1979 இந்த மாவட்டத்தை பிரிச்சு ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆன்சர் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நம்ம புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேனே. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: ஓகே சார், ஆன்சர் என்ன?
1: அதாவது நீங்க சொல்லும் போதே பெரிய மாவட்டங்கள்ல இருந்து பிரிச்சுறாங்கன்றீங்க. இந்த மாவட்டத்துக்கு கூட பொள்ளாச்சி இருக்குது, ஈரோடு, திருப்பூர், அப்ப இதெல்லாம் பண்ணும்போது ஈரோடு மட்டும் பிரிச்சுட்டாக்கா, அப்ப கோயம்புத்தூர்.
0: ஓகே, கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். சூப்பர், நன்றி.
1: அதுலயே தேங்க்யூ, நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி சார். ஓகே, வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கற கரெக்டான பதில சொல்லி முடிச்சாச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? 2009 கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்கள்ல இருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 6வது பெரிய நகரமான இந்த மாவட்டம் வேகமா வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு தொழில் நகரம், இது எந்த மாவட்டம் அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஓகேவா? 2009 கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்கள்ல இருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 6வது பெரிய நகரமான இந்த மாவட்டம் வேகமா வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு தொழில் நகரமா இருக்கு, இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சதிரால் பண்ணுங்க.

0: நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஆன்சர். நான் சொல்றேன் பாருங்க ஸ்பாட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் நீ உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், ஆன்சர் என்ன?
1: திருப்பூர்.
0: திருப்பூர், எப்படி இப்படி எல்லாம் முடியுது உங்களால?
1: மாவட்டம்
0: சொல்லியே முடிக்கல, இப்பதான் சொல்லி முடிச்சுட்டு சரி உங்களுக்காக ஒரு கொஞ்சம்

0: நேரம் பாட்டு போட்டு உங்களை யோசிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே டக்குன்னு வந்தீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. சூப்பர் சார், திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: பின்னலாடை நகரம் சொல்லுவாங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் 4 வருவாய் வட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக 24 மார்ச் 2020 உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் 4 வருவாய் வட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக 24 மார்ச் 2020 உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. சீக்கிரமா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவசம்.

0: தரத்திட்டம். இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: ஏய், இங்க தாதா கிங்.
2: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: என்ன குறிப்புகள்? இந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் 4 வருவாய் வட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக 24 மார்ச் 2020 உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருந்தா நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: குட் மார்னிங். நிகழ்ச்சி சூப்பர், அருமை.
3: தேங்க்யூ. யார் பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சி.
3: ஓகே மேம், ஆன்சர் என்ன?
4: ஆன்சர் வந்து மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை
4: எங்க மாவட்டம்? கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துல இருந்து பிரிஞ்சுது, அதுக்கப்புறம் அதை பிரிச்சாங்க. அதனால ரொம்ப ரிலேட்டா கொஸ்டினா இருந்தது. எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி தென்னார்காடு இருந்தது, அப்புறம் வந்து விழுப்புரமா மாறிச்சு, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சின்னு இப்ப மாறிடுச்சு. அதனால அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்கள் ஈஸியா வந்துருச்சு.
3: நம்ம
4: நியூஸ்ல எல்லாம் கேக்குறோம் இல்லைங்களா, வானொலியில அப்பப்போ. நீங்களும் சூப்பரா டாபிக் கொண்டு வந்து எங்களையும் யோசிக்க வச்சு தேர்வராயன் மலைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. ஏற்காடுல நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் போய் பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு வந்தோம். அதெல்லாம்
3: அப்ப நீங்க அந்த சேலம் மாவட்டத்தை சொல்றதுக்கு தானே ஃபர்ஸ்ட்ல கால் பண்ணிருக்கணும்.
4: அதுக்குதான் நான் லைன் பிடிக்கவே முடியல, எவ்வளவு பிஸியா இருக்கேன்.
3: நன்றி மேம், நன்றி கால் பண்ணதுக்கு.
4: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
3: நன்றி, நன்றி. உங்களுக்கான அடுத்த குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்துல மதராஸ் மாகாணத்துல இருந்த மாவட்டங்கள்ல இந்த மாவட்டமும் ஒண்ணு. முக்கொம்பு இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு. இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 4வது பெரிய நகரம். இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாடல் உங்களுக்காக சிங்கம் 2.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:39 ஆகுது. இன்னைக்கு குறிப்புகளை நான் சொல்லுவேன், அது எந்த மாவட்டம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சும்மா கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி நான் என்ன குறிப்புகள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆங்கிலேய காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களில் இந்த மாவட்டமும் ஒன்று, முக்கொம்பு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களில் ஒன்று, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4வது பெரிய நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிகழ்ச்சியில் கத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்றது யாரு? ஹலோ,
1: தூத்துக்குடி மாவட்டம் விழக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: ஓ, ஆன்சர் சொல்றீங்களா இல்ல ஊர் பேர் சொல்றீங்களா?
1: என்னோட பேரை சொல்றேன்.
0: ஓகே சார். பாபு சார்,
1: திருச்சி மாவட்டம்.
0: திருச்சி மாவட்டம் எங்க நீங்க? தூத்துக்குடி மாவட்டம்.
1: நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான அடுத்த குறிப்புகள் என்ன அப்படின்னா, 1991 தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டம் பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவே இருந்துச்சு. தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்க மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. 1991 தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டம் பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவே இருந்தது. தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்க மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க FM Rainbow-க்கு.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:46 ஆகுது. இன்னைக்கு குறிப்புகளை நான் சொல்றேன், அது எந்த மாவட்டம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன குறிப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 1991 தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டம் பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவே இருந்தது. தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்க மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்க நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, ஆன்சர் என்ன சார், எந்த மாவட்டம்?
3: நாகப்பட்டினம் மாவட்டம்
2: அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணது.
3: நன்றி மேடம்.
2: ஓகே, உங்களுக்கான அடுத்த குறிப்புகள் என்ன அப்படின்னா, 1995 நவம்பர் மாதம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்க ரஞ்சன்குடி கோட்டை இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டை. இது எந்த மாவட்டம் அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது அப்போ ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:52, 10 நொடிகள் ஆகுது. குறிப்புகளை நான் சொல்லுவேன், அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேம், யார் பேசுகிறீங்க?
5: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுகிறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம்.
4: ஓகே, குறிப்புகளை கேட்டிங்களா?
5: கேட்டேன் மேம்.
4: எந்த மாவட்டம்னு கண்டுபிடிச்சிங்களா? நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான கடைசியான குறிப்புகள், அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். கடைசியா உங்களுக்காக குறிப்புகள் என்ன அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து தமிழகத்தின் 31வது மாவட்டமாக இந்த மாவட்டம் நவம்பர் 23

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:56:38 ஆகியாச்சு. ஸ்டார்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோக்ராம், அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. டைம் இவ்வளோ ஸ்பீடா போயாச்சு. இன்னைக்கு கடைசியா என்ன குறிப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தை பிரிச்சு தமிழகத்தின் 31st மாவட்டமாக இந்த மாவட்டம் நவம்பர் 23, 2007 உருவாக்கப்பட்டிருக்கு. சிமெண்ட் சிட்டி அப்படின்னு பரவலா அழைக்கப்படுது. இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருந்தா, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர்
1: வணக்கம் மேடம். ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், உங்க புண்ணியத்துல.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
1: அரியலூர் மாவட்டம்
0: கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க ராஜகோபால் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாராட்டுக்கள்.
1: 28th கோயில் விசேஷம்
0: வில்லியனூர். நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நான் ஆர்ஜே ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்று நண்பகல் 12 மணிக்கு சீர்மிகு செஞ்சி சித்திரம் இருக்க நமது முதன்மை அலைவரிசையில. எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள், அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை செந்தில்குமார் ஆகியோர், அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். Rappa

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பாக பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ்பெண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமது ஐ அமினு லூவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வெள்ளக்கார துறை படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல். நேரம் சரியாக 11:03:16.

8085. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி இமான் இசை அமைத்த பாடல் சரவணன் இருக்க பயமின் படத்திலிருந்து.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல்

0: ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர் கிட்ட தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in என்ற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி 31 July 2026. பரிந்துரைகளை அனுப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்களில் பாடல். குக்கு படத்திற்காக

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 11:30 இரஃபம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சின்மயி குரலில், நீர்பறவை படத்திற்காக.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவாக

இதயங்களை இதமாக்கும் இன்னிசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா குரலில் நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிதின் ராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்கலாம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக சீக்கிரம் தொடு படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். பிரதீப் குமார் மற்றும் தி அனந்து குரல்களில் காலா படத்திற்காக. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா டெக்கரன். பபாய்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பத்ம விருதுகள் பெற்ற அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் பிரதமர் திரு மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனி நபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டேகியுடன் புதுடெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். காங்கோ உகாண்டோ நாடுகளில் எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் விமான நிலைய சுகாதார பிரிவிற்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழ்நாடு கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரம்ஷாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே ஜீவித். ஒவ்வொரு ஆண்டோட குறிப்பிட்ட நாளில் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும். வரலாறு நம்மளுடைய கடந்த காலத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க ரொம்பவே உதவியா இருக்கு இல்லையா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தேவம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்றைய டைம் கரெக்டா 12:10:43 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் தேசிய காகித விமான தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே 26 தேசிய காகித விமான தினம் அமெரிக்காவில் கொண்டாடப்படுது. எளிய காகிதத்தை யூஸ் பண்ணி விமானம் செய்யக்கூடிய கலையை நினைவு கூறும் வகையிலும் குழந்தைகளும் பெரியவங்களும் ஒன்னு கூடி மகிழக்கூடிய வகையில இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. காகித விமான உருவாக்கக்கூடிய பழக்கம் பண்டைய சீனாவிலிருந்து தோன்றியதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல காகித விமானங்களை யார் அதிக தூரம் பறக்க விடுறாங்க, அப்படி இல்லைன்னா காற்றில் எவ்வளவு நேரம் மிதக்க விடுறாங்க அப்படிங்கிற போட்டிகளும் நடத்தப்படுது. தொடர்ந்து பேசலாம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 பாடல் உங்களுக்காக.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:15:45 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக சிவப்பு முடி தினம், அதாவது ஆண்டுதோறும் மே 26 இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. உலக மக்கள் தொகையில இயற்கையாவே சிவப்பு முடி கொண்டவர்கள் 2% குறைவானவர்கள் தான் இருக்காங்க. இந்த அரிதான மரபணுவை கொண்டவர்களை கௌரவிக்கவும் அவங்களுடைய தனித்துவமான அழகை கொண்டாடுவதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:52 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம், ஆச்சி என்று அன்போடு அழைக்கப்படும் மனோரமா அவர்கள் 1937 May 26 மன்னார்குடியில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய இயற்பெயர் கோபி சாந்தா. 1000 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சதற்காக கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்றிருக்காங்க. இவங்க கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ, கலைமாமணி, தேசிய திரைப்பட விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு பல விருதுகளை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய திரைப்படத்துறையில மாபெரும் சாதனை படைத்த மனோரமா அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
3: 3805. கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:30:16 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம், அமெரிக்க இயற்பியலாளர் மற்றும் விண்வெளி வீராங்கனையான சாலி ரைட் அவர்கள் 1951 மே 26 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிறந்திருக்காங்க. இவங்க 1978 நாசாவில் சேர்ந்திருக்காங்க. மேலும் 1983 விண்வெளியில கால்பதித்த முதல் அமெரிக்க பெண் என்ற வரலாற்றை படைத்தாங்க. இவங்க மொத்தம் 343 மணி நேரம் விண்வெளியில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிட்டர் சேலஞ்சர்ல 2 முறை பறந்து சென்ற பிறகு இவங்க 1987 நாசாவை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ஆயுத கட்டுப்பாட்டு மையத்தில் 2 பணிபுரிஞ்சிருக்காங்க. தேசிய வீராங்கனையாக மதிக்கப்படும் சாலி ரைட் அவர்களின் பிறந்த தினம் இன்று. நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134 மன் கி பாத் உரை வரும் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 எமது மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களின் கவனத்திற்கு, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி ஜூலை 31, அதாவது 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். டைம் கரெக்டா 12:37:25 ஆகியாச்சு. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலா பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ

0: பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர்

0: மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50 தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஊருக்கு போகும்போது அந்த பாபு அவள் கையில் 4 அணாவோ 8 அணாவோ கொடுப்பாள். அதை அவள் முகத்திலேயே விட்டறிய தோன்றும். அக்காவுக்கு அஞ்சி அதை வாங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய மைத்துனர் பிள்ளையான இந்த முரளி மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தீபாவளி சமயம் அங்கு வரப்போகிறான் என்று அக்காவே தடபுடலாக ஏற்பாடுகள் செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தீபாவளி என்று வரவில்லை. அடுத்த நாள் பிற்பகல் எல்லோரும் பகல் காட்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் வந்தான். அவள் தீபாவளி பட்சணத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுத்து விட்டு வீட்டுக்கப்பால் வயலில் நின்றிருந்த அத்திம்பேரை அழைத்து வந்தாள். ஓலையை எரியவிட்டு அத்திம்பேருக்கும் அவனுக்கும் காப்பி தயாரித்து கொடுத்தாள். அவன் அவளை இனம் புரிந்து கொண்டது அவளுக்கு நன்மையாகவே இருக்கிறது. மனம் இறுக்கம் விடுபட்டு லேசாகிறது. முன்னமே தெரியுமா என்ன என்று வினவுகிறார் ராமசேஷன்.
3: உலகம் மிகவும் சிறியது என்று நகைக்கிறாள் ஜானகி. அந்த தோட்ட வீடு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்போது கூட அங்கே போக வேண்டும் என்று ஆசை. முரளி மிகவும் பண்புடையவனாக இருக்கிறான். ஞானம் எப்படி உறவு என்று கேட்கவில்லை. அவனுக்கு அவளை பற்றிய செய்தி நிச்சயமாக எட்டியிருக்கும் என்று மைத்ரேயி நினைக்கிறாள். ஏனெனில் இத்தகைய செய்திகள் காட்டுத்தீ போல் பரவுவது சகஜம். இது என்ன அல்வா என்று நல்ல வேளையாக ராமசேஷன் பேச்சு போக்கை மாற்றுகிறார். கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று ஜானகி சிரிக்கிறாள். கோதுமையா? முரளி புன்னகையுடன் அல்வாவை தொடாமலேயே பரிசீலனை செய்கிறான். மைத்ரேயி கோதுமை அல்வா என்றுதான் நினைக்கிறாள். என்றாலும் கூர்ந்து நோக்குகையில் ஜானகி, மைதாமா உருளைக்கிழங்கு ஏதானும் இருக்கலாம் என் சிஸ்டர் என்று கேட்கிறாள். அந்த மூன்றும் இல்லை. பரவாயில்லையே, இது ஏதோ நம் பெண் எதை சமைத்து போட்டாலும் சாப்பிடுவானா ருசி தெரியாமல் என்று பார்க்க வரும் மாப்பிள்ளைக்கு மாமியார் பரீட்சை வைப்பது போல் இருக்கே என்று ஜானகி கேலியாக சிரிக்கிறாள். உங்க அம்மா அப்படி பரீட்சை வைக்கிறாள் என்று தெரியாமல் தான் நான் மாட்டிக்கொண்டேன் என்று ராமசேஷனும் அவள் நகைப்பில் இணைந்து கொள்கிறார். இது பரங்கிக்காய் சரிதானே என்று கேட்கிறான் முரளி. ஞானம் சரி என்று ஒப்புக்கொள்கிறாள். சாப்பிடாமலே எப்படி கண்டுபிடித்தீர்கள்? வேலைக்காரி பரங்கிக்காய் வாங்கி போனது கண்ணில் பட்டதோ? இது வீட்டு கொள்ளைக்காயாக்கும். அதெல்லாம் இல்லை. எதிலெல்லாம் அல்வா பண்ணுவார்கள் என்று நினைத்தேன். எங்கள் மெஸ்ஸில் இந்த பரங்கிக்காயைத்தான் ஒரு சீசனில் எல்லா உருவங்களிலும் வைப்பார்கள் என்றான் முரளி. உடனே பேச்சு மெஸ்ஸிலிருந்து சர்வீஸுக்கு திரும்புகிறது. நீங்கள் ஏன் சர்வீஸ் டாக்டராக போனீர்கள் என்று கேட்கிறாள் மைத்ரேயி. அவளுக்கு இப்போது கொஞ்சமும் அவனிடம் பேசுவதில் நெருடல் இல்லை. 62 சீனாக்காரன் படையெடுத்தான். நான் ஏதோ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஈ ஓட்டும் நிலையில்தான் இருந்தேன். அங்கே மருந்தும் கிடையாது, நோயாளிகளும் வரவில்லை. பேசாமல் காக்கி உடுப்பை மாட்டிக்கொண்டேன். எனக்கு இப்போது இது ஒத்துப்போய்விட்டது. அதுவும் போர் முனையில் புதிய புதிய அனுபவம்.

0: அனுபவங்கள். மரண போராட்டத்தில் மரணத்தின் சந்நிதியில் நாம் உதவுகிறோம் என்ற உணர்வு பிறவி எடுத்ததின் பயனையே முழுசாக உணர்வது போல் ஒரு நிறைவு தருகிறது. வாழ்க்கையில் அத்தகைய உணர்வை பெற சர்வீஸ் டாக்டராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எந்த கருமத்தை செய்தாலும் தன்னலத்தை களைந்து பொதுநலம் என்ற குறியிலே இயங்கும்போது அத்தகைய நிறைவு வரும். அப்படி அவரவர் தம் கருத்தை செய்வதையே கர்ம வேள்வி என்கிறது கீதை என்று மொழிகிறாள் ஞானம். அது சரிதான் அக்கா. அப்படி தன்னலமற்றதோர் சேவையை செய்ய மனம் விரும்பினாலும் கிடைத்திருக்கும் சந்தர்ப்பமும் சூழலும் ஒருவரை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும். இவரே முதலில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஏன் கிராம சேவை செய்ய முடியவில்லை? ஈ ஓட்டுவானேன், அங்கு மருந்து இல்லை. இவர் தொழிலுக்கு வேண்டிய உபகரணங்கள் இல்லை. ஏற்கனவே இரண்டாம் தர மூன்றாம் தர ஆட்கள் மருந்து வியாபாரம் செய்து கிராம மக்களை இவர் பக்கம் செல்ல விடாமல் தடுத்தார்கள். இவரால் எதிர்த்து போர் புரிய முடியவில்லை, சரிதானே என்று மைத்ரேயி முரளியின் பக்கம் பார்க்கிறாள். அவன் தலையசைத்து புன்னகை தெரிவிக்கிறான். ஒத்துக்கொள்கிறேன், மிஸ்டர் ராமசேஷன் தப்பாக நினைக்க மாட்டார். நாமும் அப்படித்தான் எதையோ நினைத்து இங்கு எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் என்று மொழிகிறாள் ஞானம். இப்போ நீங்க பேசுவதை பார்த்தால் யுத்தம் என்று வந்து எமர்ஜென்சி என்று ஒன்று எப்போதும் இவர்களெல்லாம் ஆக்டிவாக இருக்கும்படி நீடிக்கணும்னு சொல்கிறீர்கள் போல இருக்கு என்று சாடுகிறாள் ஜானகி. டாக்டர்களுக்கு சமாதான நாட்கள் என்று அவ்வளவு அர்த்தமில்லாத கெடுபிடிகளை செய்து கொள்ள வேண்டியதில்லை என்று கூறுகிறான் முரளி. நாட்டிலுள்ள வறுமையை தொலைக்காமல் வயிற்று சோற்றுக்கு வழி செய்யாமல் நோயை தடுக்க வழியையும் ஏட்டு கல்வியை கற்பிக்க முயல்வது தும்பை விட்டு வாலை பிடிப்பது போன்றது. இந்த கோடிக்கணக்கு செலவில் இத்தனை டாக்டர்கள் வரவழைத்து உருப்படி இல்லாமல் ஒரு திட்டத்தை உயிருடன் வைத்திருப்பதை விட இத்தனை கிராமங்களில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஊட்டமான சத்துணவும் ஆடம்பரமின்றி வாழ தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கலாம். சினிமா கொட்டைகள், தேவையற்ற ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் பெருகக்கூடாது. இந்த சுற்றுப்புற கிராமத்தின் வளர்ச்சியை நான் இங்கு வந்து இத்தனை நாட்களில் கணக்கிடும்போது 6 மடங்கு வட்டி கடைகள் அதிகரித்திருப்பதையே குறிப்பாக கவனிக்கிறேன். என்ன பயன்? சினிமா கொட்டகைகளா? நீங்கள் என்ன அடிமடியில் கை வைக்கிறீர்கள் என்று சிரிக்கிறாள் ஜானகி. சினிமா என்றால் அக்காவுக்கு கோபம் வரும், அதுவும் தமிழ் படம் என்றால் அதிகமாக வரும் என்று மைத்ரேயி விளக்குகிறாள். அதெல்லாம் இல்லை, நான் 2 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன். ஆட்சேபிக்கும் பகுதிகளை அப்போது ஒப்புக்கொண்டு வெட்டி எறிவதாக சொல்லிவிட்டு திரையிடும்போது சேர்த்து கொள்வதாக அறிந்தேன். நான் ஒருத்தி மட்டும் தூய்மை என்றால் போதுமா? தூய்மையினால் அழுக்கை வெல்ல முடியாது, அழுக்கு வேண்டுமானால் தூய்மையை அழிக்கும் என்று விலகிவிட்டேன். அதனால் தூய்மை காப்பாற்றப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று முரளி கேட்கிறார். மெல்ல வாழைப்பழத்தில் ஊசி செருகுவது போன்று அவன் ஞானம்மாவை கோழை என்று சொல்வதாக மைத்ரேயி நினைக்கிறாள். நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள், நம் இன்டலெக்சுவல் வகுப்பிற்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் இப்படித்தான் சந்தர்ப்பம் வரும்போது கோழையாக செயல் ஆற்றாதவர்களாக ஒதுங்கி விடுகிறார்கள். எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நம்மிடம் அழுக்குப்படக்கூடாது. மைத்ரேயி உள்ளூர பாராட்டுகிறாள். ஞானத்தை பற்றிய அவள் கருத்தும் அதுவே. நீங்கள் கோழை என்று சொல்லலாம். இப்போது இங்கே நடப்பது அறிவு நாயகமோ நீதி நாயகமோ உண்மை நாயகமோ அல்ல, பணநாயகம். இதை இப்படியெல்லாம் வெல்ல முடியாது. நான் ஒருத்தி கத்துவேன், எதிர்ப்பேன், வழி அதனால் பிறந்து விடாது. என்னிடம் தனிமையில் கருத்தை ஒப்புக்கொள்பவர்கள் கூட சமயம் வரும்போது என்னை தனியே நிறுத்திவிட்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து விடுவார் என்று ஞானம் விளக்குகையில் மைத்ரேயி காப்பி கொண்டு வரச் செல்கிறாள். அவர்கள் சிறிது நேரம் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகின்றனர். பிறகு விடை பெற்று செல்கின்றனர். அவன் முரளி என்று அறிந்த பின்பு மைத்ரேயிக்கு நிம்மதியாக இருக்கிறது. அவனுக்கு பெற்றோர் உற்றார் இருக்கின்றனர். அவர்கள் 8-10 வரதட்சணை, 50,000 சீர் என்று கல்யாணம் எதிர்பார்க்கிறவர்கள். நினைக்கையில் அவளுக்கு சிரிப்பு வருகிறது. எதற்கு இப்போ சிரிக்கிறே என்று கேட்கிறாள் ஞானம். ஒன்றுமில்லை, உங்களுடைய எண்ணம் எனக்கு சிரிப்பை மூட்டுகிறது. இவனுக்கு பெண் கொடுப்பவர்கள் 50,000 செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி உன்னிடம் யார் சொன்னார்கள்? ஜானகி சொன்னாளா? யார் சொல்ல வேணும், எனக்கு இவனுடைய மனிதர்களை எல்லாம் தெரியும் அக்கா. இந்த உலகில் எனக்கும் ஒரு மதிப்பு என்று என்னை ஏற்றி வைத்தவர் நீங்கள்தான். நேற்று ராஜா வந்தது, என்னுடன் பேசியது, என்னை கட்சியில் சேர வேண்டும் என்று அழைத்தது, அதையெல்லாம் நினைக்க நினைக்க இரவு முழுவதும் உறக்கம் வராத நெகிழ்ச்சியிலும் பரவசத்திலும் சங்கடப்பட்டேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது.

0: புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காலை ராஜஸ்தானில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் சஞ்சு எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களை பாராட்டினார். அப்போது முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் இலவச வைஃபை வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை என் ஜென் எனும் அஞ்சலக சேவை இன்று காலை தொடங்கப்பட்டது. இந்த என்ஜென் அஞ்சலக சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்ட முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இனகொல்லு காவியா உள்ளிட்ட அஞ்சல் துறையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் விரைவு அஞ்சல் சேவை, பொருட்களை அனுப்புதல், சேமிப்பு வங்கி உள்ளிட்ட அஞ்சல் சேவைகள் ஒரே இடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விரைவாக வழங்கப்பட உள்ளன. இந்த சேவைகளை தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை பொதுமக்கள் பெற்று பயனடையலாம் என்று அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். ராஸ் ஏ ஐமில் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மெயினில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் நாட்டில் கடந்த 87 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் உத்தரவிட்டுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். ஆண்டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனதி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இந்தியன் ஆர்ஜின்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு குடியேறாங்க அண்ட் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப வெளிநாடுகள்ல இந்தியன் ஆர்ஜின சேர்ந்தக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஒரு மரணம் நேரிடுது அப்படின்றப்போ இப்ப இதுக்கான அந்த டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் சார்?
1: இந்த இறப்பு பதிவானது எந்த வெளிநாட்டுல இறப்பு நடக்குதோ அவங்களும் அதுக்குண்டான ஆவணத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில இங்க நம்ம இந்தியாவிலையும் அதை பதிவு செய்தல் வேண்டும். ஏன்னா இவர் வெளிநாட்டுல வந்து ஓவர்சீஸ் எம்ப்ளாயரா

0: மூத்த வழக்கறிஞர் பி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்சர், இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு குடியேறாங்க அண்ட் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப வெளிநாடுகள்ல இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஒரு மரணம் நேரிடுது அப்படின்றப்போ, இப்ப இதுக்கான அந்த டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் சார்?
1: இந்த இறப்பு பதிவானது எந்த வெளிநாட்டில் இறப்பு நடக்குதோ அவங்களும் அதுக்குண்டான ஆவணத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இங்கே நம்ம இந்தியாவிலையும் அதை பதிவு செய்தல் வேண்டும். ஏன்னா இவர் வெளிநாட்டில் வந்து ஓவர்சீஸ் எம்ப்ளாயாக போனார், தற்செயலாக இந்த மரணம் அங்கே சம்பவிக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே அதை பதிவு பண்ணுறோம். இன்னும் இந்திய அரசாங்கத்துக்கு முறைப்படி தெரிவித்து இறப்பு சான்றிதழ் எடுத்தா தான் இங்கே உள்ள அவருடைய சொத்துக்களை பரிபாலனம் செய்ய முடியும்.
0: ஓகே, சோ இப்போ இறந்தவங்களுடைய உடலை இங்கே கொண்டுட்டு வர்றது அப்படின்றது அதுவும் கூட இந்த ஆக்ட்ல கவர் ஆகுமா சார்?
1: அது வந்து அந்நிய நாட்டின் ஒப்பந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அது கவர் ஆகுது. இந்த பிறப்பும் இறப்பும் நிகழ்ந்ததுக்காக தான் இந்த ஆக்ட
0: பண்றது மட்டும்.
1: ஆமா ஆமா.
0: இப்போ சில நபர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறது இல்லைன்னா காணாம போயிடுறது இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸும் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி காணாம போன ஒரு நபர் இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க, நம்ம எங்கேயுமே தேடி கிடைக்கல, சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஓகே, பட் அதுக்கு மேல இப்ப இந்த மனிதர் வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கான அந்த இறப்பு பதிவு அப்படின்றது வந்து எப்படி சாத்தியப்படும் சார்?
1: இது மிகவும் சிறப்பான கேள்வி. பொதுவா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், 150 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் அதிகப்படியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சு போச்சு. ஒரு மனிதன் காணவில்லை என்றால் உடனடியாக நாம் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்கிறோம். அந்த புகார் செஞ்ச பின்னாடி அவங்களும் அரசாங்கத்தின் தரப்பில் போலீஸ் மூலம் பல வகையான ஏற்பாடுகளை செஞ்சு கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. அந்த கண்டுபிடித்தல அவங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கல, அதாவது அந்த காணா போன நபர் கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அது உடனடியாக இறப்பை பதிவு செய்ய முடியாது. அவர் இறந்து விட்டார் காணவில்லைன்னு உள்ள காரணத்தினால சிவில் டெத்னு சொல்றது. சட்டப்படி ஒரு மனிதன் 7 காலம் அவரை முழு காணவில்லை, இல்லை அவரை பற்றி யாரும் எந்த வகையான செய்திகளும் அறியப்படவில்லை, தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த காணா போன தினத்தில் என்னைக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சோமோ அன்றைய தினத்திலிருந்து 7 காலம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த 7 காலத்திற்கு பின்னாடி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் இந்த தேதியில் இவர் காணாமல் போனார், அதுக்குண்டான எஃப்ஐஆர் ஆதாரம் வச்சுருக்கோம், தொடர்ந்து 7 அவரை பற்றி எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி யாரும் எந்த தகவலும் கொடுக்கல, நாங்கள் மேற்கொண்டு எந்த எதையும் தெரிஞ்சுக்க முடியலை, எதுவும் அறியப்படாத சூழ்நிலையில் நீதிமன்றம் அந்த சூழ்நிலையை அனுசரித்து அவர் இறந்துட்டதாக ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் டிகிரி. அதுக்கு பேர் சிவில் டெத்துன்னு சொல்கிறது. இந்த சிவில் டெத்து அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸு அதை பதிவு செய்யணும். இந்த சிவில் டெத்துன்னு சொல்லும்போது அவர் உண்மையிலேயே இறந்திருக்கலாம், உயிரோடவும் இருக்கலாம், ஏன்னா அவரை பற்றி விவரம்
0: தெரியலை.
1: இப்படிப்பட்ட நிகழ்வுல வேற வழி இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இதுதான். இதுதான் நடைமுறையில சட்டப்படி சாத்தியமாகக்கூடிய ஒன்று.
0: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவை.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 1:14.

0: 39 நொடிகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு நபர் காணாம போய் நம்ம ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் அந்த நபர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சிவில் டெத்தா கன்சிடர் பண்ணி அதுக்கான அந்த டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. சோ இதுவே ஒரு நபர் காணாம போய் ஒரு 2 ஆண்டுகள் இல்ல 3 ஆண்டுகள் வந்து நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம், தேடி பாக்குறோம், பட் அந்த நபர் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுக்கறேன் அப்படின்றப்போ, இப்ப இந்த 7 ஆண்டுகள் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த நாள்ல இருந்து அந்த 7 ஆண்டுகள் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லனா இதுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகள் வந்து அவங்க காணாம போயிருந்தாங்க இல்லையா, சோ அதையும் சேர்த்து அந்த 7 ஆண்டுகள் அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா சார்?
1: சட்டப்படி பார்த்தா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்ததுல இருந்து தான் 7 ஆண்டு காலம். காலதாமதமாக புகார் கொடுக்கறீங்கன்னா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும், அதாவது 2 ஆண்டு காலம் நீங்க காலம் தாழ்த்துறீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் இங்கே என்னென்ன எடுத்தீங்க, அந்த போலீஸை திருப்திப்படுத்துகிற வகையில் அமைஞ்சதுன்னா அன்னைய தேதியிலே ஒரு காணாமல் போயிட்டாரு, இன்னைய வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ 2004 சுனாமியில் பல பேர் இறந்திருப்பாங்க, பல பேர் காணாமல் போயிருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடியது இயல்பான ஒன்று.
0: ஓகே, ஸோ இப்போ இந்த இயற்கை பேரழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில குடும்பங்களே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் மீதம் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு கணக்கில் வரும். பட் குடும்பமே இல்லை அப்படின்றப்போ, ஏன்னா இயற்கை பேரழிவில் வந்து நிறைய மரணங்கள் வந்து சம்பவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மரணங்கள் வந்து எப்படி கணக்கிடப்படுது, இதை வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்க சார்?
1: இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும், வேற அரசு சார்ந்த பட்டியல் இருக்கும், அதாவது குடியுரிமை சான்றிதழ் இருக்கும், அது குடிமை பொருள் துறையின் மூலமா எவ்வளோ ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இப்போ இயற்கை பேரழிவுக்கு பின்னாடி எவ்வளோ குடும்பங்களுடைய ரேஷன் கார்டு உயிர் பெற்று வாழுது, எவ்வளோ இது மறைஞ்சு போயிருக்கு. அப்போ இல்லாததுக்கு காரணம் அவங்க இயற்கையோட கலந்துட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதே நேரத்தில் அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலம் தாசில்தார் அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் காலத்தில் எந்த டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துறை மூலம், இயற்கை பேரிடர் நிவாரணத்துறையின் மூலம் அவங்களுடைய உறவினர்கள் யார் இருக்கா, இல்லை அவங்க உண்மையிலேயே இறந்துட்டாங்களா, இல்லை வேற எங்காவது எங்கேயாவது குடிபெயர்ந்துட்டாங்களா, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தது போல பட்டியலிட்டு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும்.
0: ஓகே, அண்ட் சார், இப்போ இந்த சிவில் டெத் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்போ 7 ஆண்டுகள், அதாவது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 7 ஆண்டுகள் தீவிர தேடுதலுக்கு அப்புறமும் அந்த நபர் கிடைக்காத பட்சத்துல அது சிவில் டெத்தா கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு டெத் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும்ன்ற பட்சத்துல, இப்போ 7 ஆண்டுகள் இல்ல ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த நபர் வந்து திரும்ப வந்துட்டாங்க ஏதோ ஒரு வகையில அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சோ இப்ப இந்த டெத் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா?
1: கண்டிப்பா, அவருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தேடப்பட்ட நபர் நேரிலே வந்துட்டாருன்னா அதை கேன்சல் நீக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தாருக்கு உண்டு, இல்லாட்டி அது டூப்ளிகேஷன் ஆகும், அதை அவங்க தவறான வகையில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்லணும்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் பை அப்யூசிங் த ப்ராசஸ் ஆஃப் லான் ஆகும். அப்போது அவரால் ஆதாயம் வரும்போது நபர் இருக்குன்னு காட்டுறதும், அவரால் பாதகமாகனு சொல்லும்போது இல்லைன்னு காட்டுறதும் சட்டப்படி குற்றம். அதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்காது, எந்த சட்ட விதிமுறையிலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வந்துட்டா அதை அடுத்த நிமிஷமே போய் கேன்சல் பண்ண வேண்டியது அந்த குடும்பத்தாருடைய கடமை.
0: அண்ட் சார், இப்போ இதே சிவில் டெத் கண்டிஷன்ல இப்போ ஒரு நபர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ அந்த நபர் வந்து காணாம போயிட்டாங்க, இதே சிவில் டெத் கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டோன்ற பட்சத்தில் இப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளால இன்சூரன்ஸ் அப்படின்றத கிளைம் பண்ண முடியுமா?
1: அந்த ஆஃப்டர் 7 இயர்ஸ் நீங்க நிச்சயம் செய்யலாம், ஏன்னா அது டெத் ஆயிடுச்சு, டெத் சர்டிபிகேட்டுக்கு ஈடாக தான் அதுவும் டெத் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தார்கள் அதுக்குண்டான நன்மைகளை பெற்றாகணும், அதுக்காக தான் அவங்க 7 ஆண்டு காலம் போராடி 7 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு அதன் பின்னாடி தான் அதை வாங்குறாங்க, உடனடியாக வாங்கலை. இயற்கை மரணம்னா உடனடியாக கிடைக்கும், இந்த மாதிரி சிவில் டெத்னா அதுக்குண்டான கஷ்டங்களை அவங்க அனுபவிச்ச பின்னாடி தான் வாங்குறாங்க. அது 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி இயற்கை மரணம் போல கருதப்பட்டு அவருக்குண்டான பண பலன்களை கொடுக்கலாம்.
0: ஓகே, இப்போ இதே சிவில் டெத் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டோம், இல்ல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணதோ, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் பண்ணது, இல்ல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்த இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கோ, இந்த மாதிரி

0: அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அது அவங்க குடும்பத்தார்கள் தான் முழுமையாக அனுபவிச்சாங்க. ஆக மொத்தத்தில் அந்த சொத்துக்கள் பரிபாலனை பண்ணதில் அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் நம்ம பேரில் உள்ள சொத்து இப்படி பங்கீடு செய்யப்பட்டு விட்டதுன்னு அவர் மன வருத்தப்படலாம். அது அவரை பொறுத்தது, அவங்க குடும்பத்தார்களை பொறுத்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் வரும்போது அதில் ஒரு வாசகம் எடுத்த எடுப்பிலேயே இருக்கும், ஐ எம் லைபிள் டு பே த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னாவது அந்த பணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பேரில் உள்ளது. ஆக அதை வந்து அவர் திருப்பி கொடுத்து ஆகணும். எப்படி அவங்க இல்லை, இவருடைய இறப்பினால தான் அந்த பணம் கிடைச்சது ஒழிய இவர் உயிரோடு இருக்கும்போது அந்த பணம் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இவருடைய கடமையும் பொறுப்பும் ஆகும்.
1: ஓகே, ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்துல வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார்.
1: இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கரெக்ஷன்ஸ் செக்ஷன் 15ல சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷன்ஸ் படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்ல வேற ஏதாவது, இப்போ மேல் சைல்ட ஃபீமேல்னு போடுவாங்க, ஃபீமேல் சைல்ட மேல்னு போடுவாங்க, பேர்ல கூட மேல் நேம் வந்து ஃபீமேல் நேமா தெரியும். அந்த கடைசி அந்த ஒரு ஸ்பெல்லிங்ல தான் செல்வன் செல்வி இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு எழுத்து. அப்ப மேலா இருந்துகிட்டு செல்வியனை யாரும் வைக்க மாட்டாங்க, செல்வன் வைப்பாங்க. இது ஏத்துக்கொள்ளக்கூடிய கஸ்டமர் பிராக்டிஸ், இந்த மாதிரி உள்ளதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் அந்த செக்ஷன் 15 படி ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில இருந்தா தான் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமா பேரே மாறுது, தகப்பன் பேர் மாறுது, தாய் பேர் மாறுது, எல்லாமே ஒரு மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில அவங்க எஸ்டிஎம் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் தான் சரிப்படுத்த சொல்லுவாங்க. அந்த 2023 மேண்டேட்டரியே ஆக்கிட்டாங்க, எந்த பர்த்தா இருந்தாலும் எந்த டெத்தா இருந்தாலும் கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய விதிப்படி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இந்த மக்கள் தொகையை வச்சு எப்படிலாம் நம்ம பிரித்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் டேட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அரசாங்க நலத்திட்டத்துக்கு அது பேருதவியாக இருக்குன்னு அந்த முறையில் வகைப்படுத்துறதுக்காக ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி எல்லா வகையிலும் இப்போ சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டம் மூலமாவே அதை ஈஸியா பண்ணிட முடியுது.
0: ஓகே. அண்ட் சார், இப்போ நம்ம பேர்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சோ இதனுடைய கரெக்ஷன்லாம் வந்து சொன்னீங்க. இதே மாதிரி இப்ப நம்ம பேருக்கு முன்னாடி போடக்கூடிய இந்த இனிஷியல் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுன்னா இப்ப அதுவுமே வந்து இதே ஆக்ட்ல கவர் ஆகுமா சார்?
1: அது வந்து தனிநபர் விருப்பத்தை பொறுத்தது. இன்னும் சொல்ல போனா பிறப்பு நடந்திருக்கும், பெற்றோர்களை கேட்டா பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க, மருத்துவ நிறுவனங்களும் கேட்டு கேட்டு பார்த்து அழுத்து போயிட்டு வேற வழி இல்லாம அவங்க அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு பேரே இல்லாம குழந்தை ஆண் பெண்ணுன்னு அந்த காலத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. தாய் தாப்பன் பேர் இருக்கும், குழந்தையோட பேரு தெரியாது. ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறது பெற்றோர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அவங்க கொடுக்கட்டு என்ன செய்வாங்க, இவங்க அப்படியே அந்த இடத்த பிளாங்கா விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பார்க்கும்போது தான் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது குழந்தைக்கு பேர் இல்லைன்னு தெரியும். அப்போ அவங்க அந்த பேரை ஃபில்லப் பண்ணி என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை ஃபில்லப் பண்ணி அவங்க வாங்கிக்கணும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவங்க உடனடியாக அந்த உரிய காலகட்டத்தில் செஞ்சிட்டாங்கன்னா எல்லாம் சிறப்பாக அமையும். ஆனால் பர்த் நடந்திருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த எந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்னு அது தெரியாது. அது பெற்றோருடைய கடமையாகுது. இந்த 1916 ஆக்டுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்ட பல பிறப்பு சான்றிதழில் குழந்தையுடைய பெயர் இருக்காது, பெயர் இருக்காது, தாய் தகவன் பெயர் இருக்கும், அந்த பிரசவம் பார்த்த மிடோய் பெயர் இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் நிறைய காலம், கிட்டத்தட்ட ஒரு 21 காலம் கொண்டதா இருக்கும். அதனால அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை செல்லான்னு சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான நபர் வளர்ந்த பின் பிறகோ இல்லை தன்னுடைய பிறப்பு சான்றிதழில் தான் பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்குன்னு அறிந்தோ அதை போய் அவர் பதிவு செஞ்சுக்க வேண்டியது அவருடைய கடமை.
0: இந்த ஆக்ட் வந்து 1969 இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, இந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு.

0: அப்படின்றது. இப்ப அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அதுக்கான இந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா எப்படி சார்?
1: அதுக்கும் முன்னாடி பிறந்தவங்க இது பதிவு செய்ய முடிஞ்சது, அப்ப பதிவு செய்யப்படாதவங்க இப்ப கூட பதிவு செஞ்சுக்கலாம். அது பதிவு செய்யறதுக்கு தாய் தகப்பனுடைய ஆவணங்கள், அவங்க எங்க பிறந்தாங்கன்னு உள்ளதுக்கு உண்டான ஆவணங்கள், அதுக்குண்டான போலீஸ் ரெக்கார்டு, அதை வெரிஃபை பண்றதுக்கு பேப்பர் அப்ளிகேஷன், இதெல்லாம் எப்படி நடக்குன்னா அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்றது என்ன, கலெக்டருக்கு தான் அந்த பவர் உண்டு, எஸ்டிஎம்னு சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட், அவர் டிப்டி கலெக்டர் ரெவன்யூன்னு சொல்றது, அந்த கோர்ட்ல இவங்க மனு கொடுத்து, அதாவது பெட்டிஷன் கேஸ் போடுறது போல எப்படி இங்க சிவில் கோர்ட்ல போடுறாங்களோ அது போல அந்த கோர்ட்ல கொடுத்து அதை அவர் பரிசீலனை பண்ணி, அவர் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஆவணங்கள்லாம் சரியா இருக்கு, பிறந்ததுலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 1வது சேர்ந்துருப்பாரு, இப்போ அவர் இது படிச்சிருக்காரு, வேலையில் இருக்காரு, அரசாங்க ஆவணங்கள் இருக்கு, எல்லாமே டேலி ஆகுது, இவருடைய தாய் தாப்ப ரெக்கார்டு எல்லாமே டேலி ஆகுது, எந்தவித ஐயப்பாட்டுக்கும் இடம் இல்லாமல் இருக்குன்னா இன்னைய தேதியில் அவருடைய பிறப்ப பதிய சொல்லி இவர் உத்தரவு போடலாம், அதன் அடிப்படையில பிறப்பு சான்றிதழ் இவர் எடுத்துக்கலாம்.
0: ஓகே சார். சோ பாத்தீங்களா, நேயர்களை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230, வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் சரி, இப்போ இந்த 1969 முன்னாடி இருந்த அந்த பிறப்பு பதிவோ இறப்பு பதிவு அப்படின்றது கட்டாயமாக்கப்படல அப்படின்றப்போ, இப்போ வந்து அந்த 1969 இல்ல அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய இறப்பு இப்ப நடக்குது அப்படின்றப்போ, இப்ப அவங்களுடைய இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்படும் இல்லையா? சோ இது வந்து எப்படி சார், இது வந்து பேலன்ஸ் ஆகுமா, இது எப்படி சார், இது
1: இதனால பிரச்சனைகள் வராது? இப்ப இறப்பு கூட பதிவு செய்ய தவறிட்டா அதை கூட அந்த இறப்பை கூட பதிவு செய்யலாம் அவங்க இறந்துட்ட பின்னாடி. ஏன்னா அவங்க பேர்ல சொத்து இருக்கும், ஆனா இறப்ப பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த இறப்புக்கு உண்டான காரணம் என்னன்னு உள்ள ஆவணங்கள் இருக்கும். அப்ப இறப்பு சான்றிதழ் அது கிடையாது. அப்ப அந்த இறப்பு சான்றிதழ் வேணும்னா அந்த இறப்பிற்கு உண்டான காரணங்கள், அதாவது மருத்துவ ரெக்கார்டு, வேற இன்னும் பிற தஸ்தாவேஜுகள், அவங்க பென்ஷன் வாங்கியிருக்கலாம், ஓல்டேஜ் பென்ஷன், அரசாங்கத்தினுடைய சான்றிதழ், அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள், இதன் அடிப்படையில் வச்சு இந்த இப்படிப்பட்ட நபர் அரசாங்கத்தினுடைய முதியோர் பென்ஷன் ஓய்வூதியம் பெற்றவர், இந்த நோய்வாய்ப்பட்டு அரசாங்கத்தினுடைய பார்வையில் தொடர் மருத்துவ சிகிச்சைகளை இருந்தார் ஆனால் இறந்துட்டார், அவருடைய இறப்பு பதிவு செய்யப்படலை, இப்போ பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அதே மாஜிஸ்ட்ரேட்டை போய், அதாவது எஸ்டிஎம் சப்டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் டிப்டி கலெக்டர் ரெவன்யூ கோர்ட்டுக்கு போய் இந்த ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து அவர் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து அதன் பின்னாடி அந்த கோர்ட்டை திருப்தி அடைஞ்ச பின்னாடி தான் இறப்பு சான்றிதழை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிப்பார். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்து வழங்கப்படும்.
0: ஓகே சார், நீங்க சொல்லியிருந்தீங்க சில கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த குழந்தைக்கான பெயர், அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பெயர் பதிவு அப்படின்றது நம்ம செய்யலனா, அந்த குழந்தையோட பெயர் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெயரே இல்லாம அந்த பிறப்பு பதிவு அப்படின்றது வந்து நடந்துடும் சொல்லியிருந்தீங்க.
1: அவங்க இந்த பேரை

0: எனக்கு அந்த ஆவணத்தில் என்னுடைய பிறப்பு சான்றிதழ பொருத்தி கொடுங்கன்னு கேட்கணும். அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், நான் இந்த தேதியில் பிறந்தேன், அதே தேதி தான் என்னுடைய பள்ளி சான்றிதழையும் என்டர் ஆகியிருக்கு, அதன் அடிப்படையில் தான் இன்னைய வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு வரேன், இதே தேதியை தான் இன்னைய வரைக்கும் நான் பின்பற்றுறேன், தாய் தாப்பன் பேரும் ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு, வீட்டு விலாசம் எல்லாம் ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஆனால் பிறந்த அன்னைக்கு தாய் தாப்பன் அந்த காலத்தோட கொடுக்கறதுனால அது விடுபட்டிருக்குன்னு அணுகி அந்த எஸ்டிஎம் அதாவது ரிஜிஸ்ட்ரார் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவரை அணுகி அவர் செய்ய மறுக்கும் பட்சத்தில் டிப்டி கலெக்டர் ரெவன்யூ எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் அவர் கோர்ட்டில் மனு கொடுத்து இதை சரி பண்ணிக்க வேண்டியது இவருடைய கடமை.
1: ஓகே ஓகே சார். அண்ட் இப்போ வந்து ஒரு பிறப்பு பதிவில் வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அதில் ஏதாவது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இப்போ இதுக்கான அந்த லீகல் ஆக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
0: அது 1 இயர் இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது உள்ளதுக்காக தான் இப்போ அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸாக ஆக்கிட்டாங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்னா கட்டாயமாக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உள்ள நோக்கோட இருக்க மாட்டாங்க. பிரசவித்த தாய்க்கு மயக்க நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. கூட உதவிக்கு வந்தவங்க கூப்பிட்ற பேர் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்ல போனால் தாய் தாப்பம் பேரையே மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுக்குறாங்கன்னா ஏன் மாற்றி கொடுக்குறாங்கன்னு இல்லை, கூப்பிடுற பேரை வச்சு கூப்பிடுற பேர் தான் உண்மையான பேர்னு நினச்சி கொடுத்துட்றது.
1: ஓகே,
0: அப்போ அந்த அருகில் உள்ள உறவினர்களுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்க்கும்போது தான் அதில் ஒரு பேர் இருக்கும், இதில் ஒரு பேர் இருக்கும். அப்போ இந்த மாற்றங்களை எப்படி சரி பண்ண முடியும்னா, இதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் செய்ய மாட்டார், ஏன்னா முழுமையான பேரை மாற்றுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு தெரிஞ்சால் கூட அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் எஸ்டிஎம் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட்டை உத்தரவு வாங்கிட்டு வாங்க சொல்லுவார். ஆனால் அங்கே போனோமே உடனே அங்கேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை பல அதிகம், ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வரத்துக்குள்ளே போகும்போதுன்னு ஆகிடும். அப்போ அங்கேயும் வந்து அதுக்குண்டான ஆவணங்களை கொடுத்து அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதன்படி தான் உத்தரவு பிறப்பிக்க முடியும். எடுத்ததுமே செய்ய முடியாது. அதுதான் சின்ன தவறு தான் பெரிய விளைவுகளை உண்டாக்குறது.
1: ஓகே சார். அண்ட் இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, இப்ப அங்க வந்து அந்த வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறப்பு நடக்குது அப்படின்றப்ப இப்ப அவங்களுக்குமே இந்த பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே வந்து பொருந்தும் இல்லையா சார்?
0: அப்ராட்ல பிறக்குறாங்கன்னா அவங்க பிறந்ததுக்கான ஆதாரத்தை கொடுப்பாங்க. அவங்க இந்தியன் ஆரிஜின் சொல்லும் போது வேலையை முடிச்சு இங்க வரும்போது இங்க அவங்க அதை சரி பண்ணி பதிவு பண்ணிக்கணும். அங்கேயே சிட்டிசன்ஷிப் பெற்றவங்கன்னா அது அங்க உள்ள நடைமுறை சாத்திய கூறுகள் என்னவோ அதன்படி அங்க அவங்க வாழ்ந்துக்குவாங்க.
1: ஏன்னா
0: சிட்டிசன்ஷிப் வேற, வேலை விஷயமா போயிட்டு இந்தியன் ஆரிஜின் கோயிங் டு ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கம் பேக் டு இந்தியானா இந்தியா சட்ட திட்டங்களை அவங்க கடைபிடித்தாகணும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேயர்கள் கவனத்திற்கு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழு மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1

0: என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 மூன்றாவது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 605005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 10 மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த ஆக்ட் ரிலேட்டடா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு சிங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்களே, சார் சிங்கிள் டாக்குமெண்ட்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுன்னு சொல்லும் போது அதுல உங்களுடைய இண்டிவிஜுவலுடைய இண்டிபெண்ட் பர்டிகுலர்ஸ் எல்லாமே அதுல ஃபாலோ ஆகிடும். அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் இப்போ இந்த ஆதார் கார்டை கூட எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சைபர் கிரைம், குற்றவாளிகள் மோசடி பண்ணி ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண அரசாங்கத்தினுடைய பர்பஸ்க்காக, கொள்கை கோட்பாட்டுக்காக அதை இணைக்கும் போது அதில் உள்ள பணம் களவாடப்படுது. அப்போ அரசாங்கம் என்ன செய்ய முடியும், ஆதார் கார்டை யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி விழிப்புணர்வை தான் அவங்க ஏற்படுத்த முடியும். சிங்கிள் டாக்குமெண்ட்னா எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்க முடியாது. இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிசன், இந்த ஆதார் கார்டை தான் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாருடைய அந்த உருவ அமைப்பு, கண்ணின் அமைப்பு, கைவிரல் அமைப்பு எல்லாமே பதிவாகாது. அந்த பெயருக்குரிய நபர் இவரு தான் ஒப்பிட்டு சொல்ல வேற எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாலும் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் கிட்ட நாங்கள் இதை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அங்கே போய் அதை சரிபார்ப்பு பண்ணி அவங்க ஒப்பிட்டு அதை ஓகேன்னு அவங்க சான்றிதழ் பண்ணால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு இதை ஃபீட் பண்ணிடுறதுனால மட்டும் அது முழுமை அடைஞ்சிடாது.
0: ஓகே சார். அண்ட் இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூமராலஜி மேல ஒரு நம்பிக்கையோ இல்ல வேற சில விஷயங்களால தன்னோட பெயரை வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த பெயர் மாற்றம் நடக்கிறது அப்படின்றது வந்து இப்ப எதுவுமே வந்து இந்த ஆக்டின் கீழே கவர் ஆகுமா? சோ அந்த மாதிரி நம்ம பெயர் மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா இப்ப இது வந்து பர்த் சர்டிபிகேட் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம், இப்ப அதுலயுமே வந்து நம்மளால பெயர் மாற்றம் அப்படின்றத செய்ய முடியுமா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்?
1: நீங்க பேரை முழுமையாக மாத்த முடியாது. பேரை நீங்க முழுமையா உங்க சௌகரியத்துக்காக மாத்தி வச்சுக்கிட்டா கூட, இல்ல அழியாஸ் என்று அழைக்கும்னு நீங்க சேர்த்துக்கிட்டா கூட, என் பேர் இது அதனால அதை வந்து என்னுடைய பிறப்பு சான்றிதழ்ல என்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அது வந்து இந்த ஆக்டிங்கில கவர் ஆகாது. ஒருவருக்கு ஒன்னுக்கும் மேற்பட்ட பேர் இருக்குன்னு கேட்டா, ஏன்னு உள்ளவருக்கு பின்னு உள்ள பேர் இருக்கு, சீனு உள்ள பேர் இருக்குன்னு, அந்த ஏபிசி மூணு பேரும் ஒரே நபரை தான் குறிக்குதுன்னு சொல்லும் பட்சத்துல அவரு உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகி, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப், இதே போல எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல இந்த பேர் இருக்கு, என்னை பள்ளியில் சேர்க்கும் போது பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள பேர் இல்லாம வேற ஒரு பேர்ல சேர்த்துட்டாங்க, பீனு உள்ள பேர்ல சேர்த்துட்டாங்க, அதன் பின்னாடி உள்ள காலகட்டத்தில் சீனு உள்ள பேர்ல தான் இப்போ நான் அழைக்கப்படுறேன், அந்த சீனு உள்ள பேர் தான் எனக்கு நிலைச்சு நிற்குது, பல சற்று ஆவணங்களை தஸ்தாவேஜுகளை சீனு உள்ள பேர் தான் இன்னை வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஏன்னு உள்ள பேரில் பிறந்தனா, பீனு உள்ள பேரில் பள்ளியில் சேர்ந்தனா, சீனு உள்ள பேரில் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறேன்னா, மூணு எனக்கு உண்டான பேர் தான் உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி அவர் ஐடென்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்னு அது தனிப்பட்ட தனியாக அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த முறையில் தான் அணுகி அவர் வாங்கி

0: முடியுமே ஒழிய இந்த பர்த் சர்டிபிகேட்ல உள்ள பேரை எரேஸ் பண்ணிட்டோம், அதை முழுமையா நீக்கிட்டோம், அந்த இடத்துல இதை பூர்த்திக்க முடியாது.
1: ஓகே சார். அண்ட் இப்போ இந்த 1969 முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து கட்டாயமாக்கப்படலை அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்ப நம்ம ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்றோம் கொள்றோம் அப்படின்னா இப்ப இதுக்கு வந்து அவங்க ஒரு பர்த் ப்ரூஃபா அந்த பர்த் சர்டிபிகேட் இல்லாத பட்சத்துல இப்ப அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியும், அவங்களுக்கான அந்த ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
0: இது நியாயமான கேள்வி. அதுக்காக தான் இந்த ஆதார் கார்டுன்னு வந்தது. அந்த ஆதார் கார்டுல பிறந்த தேதி தெரியாட்டி இயர்னு போட்டுடுவாங்க. அப்போ அந்த இயரை வச்சு அவருக்கு தோராயமா கணக்கு பண்ணுவாங்க. அவர் படிச்சிருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிறப்பு சான்றிதழ் இல்லாதவங்களுக்கு 1-7, அதாவது கல்வி ஆண்டு அகடமிக் இயர் வந்து ஜூன்ல ஆரம்பிக்கும், ஜூன் ஜூலைல. அதனால அந்த 1-7 போட்டிருப்பாங்கன்னு சாத்தியமாகுது. அந்த தேதியை அடிப்படையா வச்சு அவர் வாங்கிக்கலாம்.
1: ஓகே. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி. தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: ஏய், இங்க தாதா கிங். இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஆதரவற்ற குழந்தைகள் இல்லைன்னா கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அந்த பிறந்த தேதி அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா. இப்ப இவங்களுக்கான அந்த பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார்?
1: இவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் இந்த கார்டியன்ஷிப் ஆக்ட்ல கவர் ஆகும். அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட நிலையங்கள் இருக்கு, அந்த மிஷினரி சென்டர்ஸ் இவங்க தான் பெரும்பாலும் இந்த மாதிரி இதெல்லாம் தத்தெடுத்து இல்ல பொறுப்பா வளர்த்து பாதுகாக்கிறது. என்ன சொல்ல போனா அரசாங்கத்தினுடைய தொட்டில் குழந்தை திட்டத்துல கூட இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல நிர்வகிக்கப்படுறவங்க, பாதுகாக்கப்படுறவங்க. அவங்க அந்த அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன் அந்த பேர்ல யாருக்கு தத்து கொடுக்கறாங்களோ அந்த நிறுவனத்தின் பெயர் தான் வரும். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புல உள்ள வகையில அவங்க அதுக்கு தனியா கார்டியன்ஷிப் ஆக்ட்ல இதுல கவர் ஆகாம அந்த ஆக்ட்ல அது கவர் ஆகும்.
0: குழந்தையுடைய அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பெயர்ல எந்த நிறுவனம் அதை தத்தெடுத்து இருக்காங்களோ அவங்களுடைய பெயரோட ஒரு சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். அண்ட் அதுவுமே வந்து கார்டியன்ஷிப் ஆக்ட்ல தான் வந்து கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அந்த பர்த் சர்டிபிகேட்ல பிறந்த தேதி தெரியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல ஒரு குழந்தையோட வயது அப்படின்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து இதுக்கான அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க சார்?
1: அது மெடிக்கல் எவிடன்ஸ் படி இந்த மெடிக்கல் போர்டு என்ன கருதுறாங்களோ, எத்தனை ஏஜ் இருக்கு கருதுறாங்களோ அதுக்கு தகுந்த போல அது அவங்க
0: கட்டாயம்.
1: பெரும்பாலான பிறப்புகள் மருத்துவ நிலையங்கள்ல பிறக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பதிவு செய்யப்பட்டுடும். அதை தவிர்த்து வீட்டுல நிகழக்கூடிய பிறப்புகளை அந்த வீட்டுல உள்ள பெற்றோர்களோ வீட்டுல உள்ள பெரியவங்களோ கண்டிப்பா பதிவு செய்யணும். அது வந்து ஒமிஷன் ஆகாம இருந்தா தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பலன்களும் விடுபடாமல் முழுமையாக கிடைக்கும். இறப்புன்னு சொல்லும் போது அது நம்மளே போய் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். அதுலயும் வந்து இன்ஸ்டிடியூஷன் மருத்துவ நிலையங்கள்ல நடக்கக்கூடியத அவங்க அனுப்புறது அனுப்புவாங்க. அப்படி இல்லை அந்த மருத்துவ சான்றிதழை பெற்று நாம் தான் அந்த குடும்பத்துக்கு உண்டானவங்க, அதை குடும்பத்தினர்களுடைய கடமையா கருதி சொத்து இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி போய் பதிவு செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு உண்டான சொத்துக்களை பரிபாலனம் செய்ய முடியும். எது எப்படியோ ஆக மொத்தத்துல நம்ம இந்தியாவில் வாழ்றோம், இந்திய குடிமக்கள்னு உள்ள வகையில ஒவ்வொரு வீட்டிலையும் பிறக்கக்கூடிய பிறப்பையும் நிகழக்கூடிய இறப்பையும் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். அப்பதான் பிறப்பு வீதம் எந்த வகையில இருக்கு, இறப்பு வீதம் எந்த வகையில இருக்கு, நம்முடைய வாழ்க்கை தரம் எந்த வகையில மேலோங்கி இருக்கு உள்ளத அலசி ஆராய்ந்து நமது அரசாங்கம் நமக்கு மேலும் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்றதுல

0: பெருமை அடைகிறான்.
1: ஓகே சார், சோ நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி.
0: வாய்ப்பு கொடுத்த நிலையத்தாருக்கு நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் சார். அந்த நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 2:06.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 2:16. காலதெய்வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.8. இசை என்பது காலத்தை கடந்து நம்ம மனசுல வாழற ஒரு அழகான மேஜிக். இந்த மேஜிக் இப்பதான் இருக்கும் அப்படின்னு இல்ல, எத்தனை காலம் கடந்தாலும் அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது மேஜிக்கா இருக்கும். மெல்லிசை மன்னர்களோட மாயாஜாலம், கவிஞர்களின் கவிதை வரிகள், மனதை வருடும் அழகான பாடல்கள்னு தொகுத்து அடுத்த வர ஒரு மணி நேரம் காலத்தை வென்ற கானங்கள்.

0: மெல்லிசை மன்னர்களோட மாயஜாலம், கவிஞர்களின் கவிதை வரிகள், மனதை வருகும் பாடல்கள்னு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

நேரம் 2:24. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் காதலித்தால் நம்மளே மறந்துடுவோம் பிள்ளை. அப்போ நான் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பி. சுஷீலா குரலில் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:27:53 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்னு பி. சுசிலா குரலில், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காதுகளுக்கு இனிமையான அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 2:33. நீங்க கேட்டுருக்கிறது FM ரெயின்போ 102.8. காலத்தை வென்ற கானங்கள். அடுத்ததாய் வரும் பாடல் வனத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: கருவேப்பிலையை நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மங்கி பாத் உரை பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மங்கி பாத் உரை வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 2:43. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 2:50. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் மறைந்திருந்து ஏன் பார்க்கணும்னு கேட்கிற பாடல்.
2: தாத்தா தாட்டு தஜொன்னு தாத்தா ஜொன்னு தஜிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகடதான்.

தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும் தகட்டும்

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது.

0: வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 2:56. கிட்டத்தட்ட காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். இறுதியாய் வரும் பாடல் இந்தரோட கானத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுது. இறுதியாய் வரும் பாடல் பட்டிக்காட பட்டினமா திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 மூன்று மணி ஒரு நிமிடம் 9 நொடிகள். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியுடன் தொடர்கிறது.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 3:02. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். நேயர்கள் நேரடியாக மருத்துவரிடமே பேசலாம், தொடர்பு கொள்ளுங்கள். 2271760, 2275230. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
1: இந்த நிகழ்ச்சி இப்ப அடுத்த ஒரு மணி நேரம் ரொம்ப ஸ்வீட்டா போவோம், அப்படிதானே?
4: கண்டிப்பா, அந்த ஸ்வீட்டை எப்படி குறைக்கிறதும் சேர்த்து போவோம்.
1: கரெக்ட் டாக்டர். ஓகே, ஒரு சர்க்கரை அது வந்து நோயா இல்ல, அது நோயா எப்ப மாறுது, சர்க்கரை நோய் என்றால் என்ன அப்படின்னே நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் டாக்டர்.
4: ஆக்சுவலி சர்க்கரை நோய்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சர்க்கரை வந்து கண்டிப்பா வந்து வேணும். ஆனா இந்த நம்ம சொல்லுவோம்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் சொல்லும் போது, அந்த சர்க்கரை அளவு சில நம்மளுடைய நார்மல் அந்த நிலையை தாண்டும் பொழுது அது பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தருது. அதற்கு காரணங்கள் நிறைய வந்து இருக்கு. ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்புல வந்து அந்த சர்க்கரையை வந்து ரெகுலேட் பண்றது இன்சுலின் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து நம்ம கணையத்திலேருந்து நமக்கு வருது. ஸோ அந்த பிரச்சனை கணையத்திலேருந்து ஒழுங்கா வரலன்னா அதற்குரிய வந்து சர்க்கரை நோய் வந்து வேற விஷயமா வந்து மாறும். இன்னொன்னு, இன்சுலின் ஒழுங்கா சுரந்தும் அது தன்னுடைய வேலையை வந்து அது வந்து ஒழுங்கா வந்து செய்ய முடியாம.
1: அப்ப ஸ்வீட் வந்து இன்சுலின் கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க?
4: ரிலேட் ஆகுது ஒரு ஒரு ஒரு விதத்துல பார்த்தா அதுவும் வந்து ஒரு காரணம்.
1: ஓகே,
4: பட் அதுவே நம்ம வந்து இனிப்பு வந்து ஃபுல்லா நம்ம வந்து தவிர்க்கவும் வந்து முடியாது. அது என்ன சொல்றது, நம்ம அளவா எதுவுமே நம்ம அளவா வந்து எடுக்கும்பொழுது நம்மளுடைய உடம்புல சர்க்கரை அளவு நார்மலா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், சர்க்கரை நோய் உருவாக முக்கிய காரணங்கள் என்னவா இருக்கும்?
4: காரணங்கள் பாரு, இப்ப நமக்கு வந்து நிறையவே வந்து இருக்கு. இப்போ என்ன சொல்றது, உடல் ஆக்சுவலி எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த உடற்பயிற்சின்னா என்னன்னு வந்து தெரியல. எல்லாருமே இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள்லாம் வந்து பண்றாங்க. ஸோ உடற்பயிற்சி அந்த இது பண்ணாததுனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் எடை அதனால வந்து கூடுறது. ஸோ உடல் எடை கூடும் பொழுது நம்மளுடைய வந்து உடம்புல வந்து அந்த சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் வந்து இருந்தாலும் அதனுடைய வேலையை வந்து அதனால் ஒழுங்காக வந்து செய்ய முடிய மாட்டேன். இன்னொன்று, நம்மளுடைய பாரம்பரியம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பயப்படக்கூடாது, ஐயோ அவங்களுக்கு இருக்க நமக்கும் வந்துடும். பட் வி ஹவ் டு டேக், நம்ம வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்றது, வரம் தடுக்கக்கூடிய சில சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இருக்கு. நான் சொன்னேன் இல்லை, உடற்பயிற்சி இல்லைன்னு போது நம்ம அதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். எடையை வந்து அதிகமாகும், எடையை குறைக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா வந்து எடுத்து தான் ஆகணும்.
1: டாக்டர், இப்ப வந்து என்னன்னா, இப்ப என்னோட தாத்தாக்கு வந்து சுகர் இருந்திருக்காரு, பட் எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, அப்படின்னா எனக்கு வருமா?
4: கண்டிப்பா கண்டிப்பா வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்ப இதே தாத்தாக்கு இல்ல அப்பாக்கு இல்ல அப்படின்னா எனக்கு வந்து வராதுன்னு நான் வந்து ரொம்பவும் வந்து என்ன பண்ணக்கூடாது,
1: கான்ஃபிடென்ட்டா
4: வந்து இருக்க முடியாது. நான் எடுக்க வேண்டிய வருமுன் காப்பமும் எடுக்க வேண்டிய சில அந்த சொன்ன இல்லையா, நம்மளுடைய உடல் எடையை உடற்பயிற்சி எல்லாமே பண்ணணும். நீ உங்களுக்கு அந்த மாதிரி தாத்தாக்கு அப்படி வந்தா கூட உங்களுக்கு வராம கண்டிப்பா வந்து நிச்சயமா தடுக்க முடியும். நீங்க வந்து உங்களோட உடற்பயிற்சி, உங்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா வந்து தள்ளி போடலாம், இல்ல தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர்.

0: இப்போ வந்து உணவு மட்டும் இல்லாமல் ஒரு மன அழுத்தமும் வந்து சர்க்கரைக்கு வந்து காரணமா இருக்குமா?
1: கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லா விதத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கரை நோக்கம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான நம்ம உடம்புல வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு மனசு எப்பயுமே நமக்கு வந்து எப்பயுமே வந்து ரிலாக்ஸ்டா வந்து இருக்கணும். ஸோ மன அழுத்தம் கண்டிப்பா வந்து, ஏன்னா அதற்குரிய அந்த ஹார்மோன்ஸ் நம்ம எல்லாமே நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரப்பிகள்லேருந்து வர அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் போது அதற்குரிய அந்த ஹார்மோன்கள் அதிகமாகி சர்க்கரை வந்து அதிகமாக வரத்துக்கு இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ்டா வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த மெடிடேஷன், யோகா, அந்த மாதிரி விஷயங்களை மனசை வந்து நம்ம

0: இருந்தா வந்து கட்டுப்படுத்த முடியும். பட் உடற்பயிற்சி இருந்தாலுமே சிலருக்கு வந்து சர்க்கரை இருக்க வாய்ப்புகள் உண்டா?
1: அது வந்து அதான் உடற்பயிற்சி மட்டும் இல்லாத சொல்லலை, உணவு பழக்கங்கள் அதுவும் நம்ம வந்து இது பார்க்கணும். நான் உடற்பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டே வந்து ஸ்வீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வந்து இருக்கக்கூடாது. எல்லாத்துலையுமே அதை நான் சொல்லேன், ஃபஸ்ட்டு சொன்னால் என்றைக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் நான் என்னுடைய நோயாளிகளுக்கு இல்லை பேஷண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். சிலர் வந்து அந்த உடற்பயிற்சியை வந்து ரொம்ப வந்து பண்ணால் வந்து ஆகும், அது நிச்சயமாக வந்து உடம்புக்கு சில டைம் கேடுகளாக தான் வந்து முடியும். அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒரு பேலன்ஸ்டாக சரிசமமாக நம்ம வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் வாய்ப்புகள்லாம் உண்டு.
0: ஓகே டாக்டர், இப்ப குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் அதை பத்தின ஒரு விளக்கங்கள்?
1: கண்டிப்பா குழந்தைகளுக்கும் வந்து இருக்கு, ஏன்னா நம்ம வந்து படிக்கும்பொழுது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிறந்த குழந்தைக்குமே வந்து இன்சுலின் வந்து இல்லாமல் நம்ம இன்சுலின் வெளியில கொடுக்கறதெல்லாம் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து பொது மருத்துவம் மெயினாக வந்து பெரியவங்களுக்கு பார்க்குறதுனாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து கேள்விப்படாது. டைப் 1 நம்ம வந்து டயபெட்டிஸ் இந்த சர்க்கரை நோயிலே வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்கு. டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அது 14 வயசுக்குள்ளே, ஸோ பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வரலாம், அதுதான் பதில்.
0: இப்போ டைப் 1 டைப் 2 அப்ப அதை பத்தியே சொல்லிடலாம் டாக்டர். இப்போ டைப் 1 டைப் 2 இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள்?
1: முன்ன டைப் 1 டைப் முன்னாடி வந்து அது பண்ண இன்சுலின் நமக்கு வந்து நான் முன்னாடி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்சுலின் நம்மளுடைய அந்த குளுக்கோஸ் ரெகுலேட் பண்றது வந்து இன்சுலின் ஹார்மோன், அந்த ஹார்மோன் அது வந்து அதான் சொன்ன கணையத்துலேருந்து வருது. ஸோ கணையை வந்து ஒழுங்காக இன்சுலின் சுரக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டைப் 1 போகும். ஸோ நம்ம வந்து அதுக்கு வைத்தியம்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக வெளியிலேருந்து இன்சுலின் கண்டிப்பாக வந்து கொடுத்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அவங்க வந்து ஒழுங்காக வந்து நடத்த முடியும். இதே டைப் 2 வந்து இன்சுலின் நம்மளுடைய கணையை வந்து சுரக்கும், ஆனால் அதனுடைய வேலையை வந்து அந்த செல்கள் வந்து ஒழுங்காக செய்ய விடாமல் வந்து தடுக்கும். ஸோ அது வந்து டைப் 2, அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் எதிர்ப்பு தன்மைன்னு நம்ம சொல்லுவோம்.
0: டைப் 2
1: வந்து இன்சுலின் இருக்கும் ஆனால் ஒழுங்காக வந்து வேலை வந்து செய்யாது, அதனுடைய வேலையை செய்ய விடாது மற்ற செல், ஏன்னா நம்ம உடற்பயிற்சி உடல் அந்த பருமனை பற்றி பேசணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரத்த அழுத்தங்கள் பேசுகிறோம் மன அழுத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து அதனுடைய வேலையை வந்து செய்யாமல் வந்து தடுக்கும்.
0: டாக்டர் இப்போ டைப் 1 டைப் 2 இது ரெண்டுத்துலையும் வந்து சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சுகர் லெவல் தான் எது டாக்டர்? கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தல கட்டுப்படுத்தக்கூடிய
1: இல்லை நீங்கள் கட்டுப்படுத்த, இப்போ இப்போ சுகர் லெவல் வந்து நம்ம சொன்னோம், இப்போ யார் வந்து இப்போ எவங்க யாரை வந்து நம்ம சுகர் பேஷண்ட் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு சில வந்து நமக்கு
0: க்ரைட்டீரியாஸ்
1: வந்து இருக்கு. அதாவது இப்போ வந்து ஃபாஸ்டிங் நம்ம வெறும் வயிற்றில் வந்து சுகர் வந்து எடுக்கிறோம், அப்போ சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சு சுகர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து வெறும் வயிற்றில் இருக்கவங்களுக்கு வந்து 100 கீழே இருந்தால் நம்ம நார்மல்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து 140 கீழே வந்து இருந்தால் அவங்களுக்கு சுகர் வந்து இல்லை, பட் அவங்க வந்து கரெக்டாக அவங்களுடைய மெயின்டைன் பண்ண சுகர் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்க வந்து இது அது வேறு வேறு வந்து மாற்றி போயிடக்கூடாது. இப்போ 200 மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சுகர் இருக்குது சாப்பிட்டது பிறகு. அதே போல் வெறும் வயத்தில் 126 மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து HbA1c வந்து ரீசெண்டாக வந்து கைட்லைன்ஸில் வந்து வந்திருக்கு, அதுவும் ஏன்னா முன்னாடி இது மட்டும்தான் இருந்தது, பட் இப்போ HbA1c லெவலும் வந்து பார்க்குறோம், அது வந்து மோர் தென் 6.5 6.5 மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5.7 கீழே இருந்ததுன்னா அது நார்மல்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசவும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட டைரக்டாகவே பேசலாம். கால் பண்ணுங்க 2271760, 2272530. சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசுவோம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:13. சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். அவர்களுடன் பேசுறதுக்கு நேயர் ஒருத்தர் காத்திருக்காரு, இணைப்பில் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்
2: பேசுறேன்.
1: மேம், எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மேம். முதல்ல வந்து இந்த சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு சுகர்னால ஸ்கின்ல அந்த டார்க் பேச்சஸ் அப்படிங்கறது வரும், அதற்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கின் சேஞ்சஸ் ஏற்படும்ங்கிறாங்க, அது உண்மையா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, Type 1 அண்ட் Type 2 டயாபெட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான டயாபெட்டிஸ் அப்படிங்கறது அதிகம் ஏற்படுவதை நம்ம பார்க்கணும், அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி மேம், ஒரு பேஷண்ட்க்கு வந்து சுகர் இருக்கு அப்படிங்கறது டயக்னைஸ் பண்ணிட்டாங்க மேம், ஆனா அவங்களுக்கு வந்து இன்சுலின் அப்படிங்கறது சரியா சுரக்கல அப்படிங்கும் பொழுதுதான் பொதுவாக இன்சுலின் இன்ஜெக்ஷனா கொடுக்குறாங்க, பட் அந்த பேஷண்ட்க்கு வந்து டேப்லெட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கா? அல்லது இன்சுலின் சுருக்கல அப்படிங்கறதுனாலதான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுதான் அந்த கண்டிஷனை சரி பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: நன்றி, நன்றி சார். சொல்லுங்க டாக்டர். முதல் கேள்வி டார்க் பேச்சஸ்,
2: சுகர்னால ஸ்கின் சேஞ்சஸும் தோல் பாதிப்பும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. சுகர் வந்து அதிகமாகும் பொழுது மேலே அந்த ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அரிப்பு தோன்றிருக்க, நம்ம சுடிய நம்ம வந்து அரிப்புன்னு வரும்போது நம்ம ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து தேய்ச்சி விடுவோம். இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக டார்க் பேச்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வந்து இது மாதிரி சுகர் பேஷண்ட்டு அரிப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னு வந்தாவே நாங்கள் வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றது நாங்கள் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வர வாய்ப்புகள் வந்து இருக்குன்னா நிச்சயமாக வந்து இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து Type 1 Type 2, அது ஏற்கனவே சொன்னது போல் Type 1 அது இன்சுலின், நம்மளுடைய அந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவலை வந்து ஒரு செக் வைக்கிறதே வந்து அந்த இன்சுலின் லெவல். அந்த இன்சுலின் வந்து நமக்கு எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கணையம்ன்ற நமக்கு ஒரு அதை பேக்ரியாஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுலேருந்து நமக்கு இன்சுலின் சுரக்குது. ஸோ அது இப்போ Type 1 பார்த்தீங்கன்னா கணையம் வந்து இருக்கும், ஆனால் இன்சுலின்லேருந்து அந்த பீட்டா செல்னு சொல்லுவோம், அந்த செல் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யாதபடி நம்மளோட உடம்புலேயே எதிர்ப்பு சக்தி, அதற்கு எதிர்ப்பு சக்தி வெளியிலேருந்து இல்லாமல் நம்மளுடைய செல்ஸே வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருந்து அதில் அதனுடைய சுரக்க பண்ணாமல் வந்து அது கம்ப்ளீட்டாகவே வந்து நமக்கு அந்த பீட்டா செல் போயிடும், அது வந்து Type 1. ஸோ அப்போ Type 1 நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டிங்கன்னா இன்சுலின் வேணும்னா கண்டிப்பாக இன்சுலின் வேணும், வெளியிலேருந்து உள்ளேருந்து இன்சுலின் உங்களுக்கு வரலை. ஸோ நம்ம வெளியிலேருந்து இன்சுலின் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து கொடுப்போம். மாத்திரை வந்து நீங்கள் கேட்கலாம் அது வந்து வேலை செய்யாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாத்திரை வந்து வேலை செய்யாது. மாத்திரை உங்களுக்கு வேலை செய்யணும்னா அந்த கணையத்துலேருந்து இன்சுலின் வந்து சுரக்க செய்கிற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அது இன்சுலின் இருந்தால் தான் நமக்கு அந்த மாத்திரை மூலமாக வந்து வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த Type 1 வந்து நமக்கு அந்த அதற்கான வாய்ப்பே கிடையாதுன்றதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கண்ணை மூடிட்டு யார் எது சொன்னால் Type 1 வந்து இன்சுலின் தான் வந்து ட்ரீட்மெண்ட், சரிங்களா? மாத்திரை

0: குணப்படுத்த முடியும், இந்த இயற்கை வைத்தியம் குணப்படுத்த முடியும்னு சொன்னாலாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கெல்லாம் போகவே வந்து கூடாது. அப்புறம் டைப் டூவில் வந்து தான் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மூணாவது கேள்வி கேட்டீங்க, இன்சுலின் பற்றி இது கேட்டீங்க. டைப் டூக்கு தான் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஒன்று மாத்திரைகள், நம்ம வாய் வழியாக மாத்திரைகள் போடுற, ரெண்டாவது வந்து இன்சுலின். சிலருக்கு வந்து ஒரு டேப்லெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் கண்ட்ரோல். ஏன்னா நாங்கள் ஓபிடியில் அதை நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து பார்க்குறது. சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையில் பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா வந்து கண்ட்ரோலில் வந்துடும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா ஒரு மாத்திரையில் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஓரல் ட்ரக் ஆட் பண்ணுவோம், திருப்பி தேர்ட், அப்படி இருக்க பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் டோஸ் வந்து போய் கூட பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்து 200 கீழே கொண்டே வர முடியாது. அவங்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கால் எரிச்சல் இருக்குது அப்படின்வாங்க, கண் பார்வையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டில் சேஞ்சஸ்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கறது வந்து இன்சுலின் தான். இன்சுலின் வந்து ஏன்னா அந்த 250 மேலே சுகர் வந்து தாண்டும் போது அது உடம்புக்கு வந்து நஞ்சாக வந்து மாறிடும். ஸோ அதை நம்ம குறைக்கணும்னா மாத்திரையில் மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு முடியலன்னா கண்டிப்பாக வந்து இன்சுலின் தான் வந்து அதற்குரிய வந்து பதில். ஏன்னா காம்ப்ளிகேஷன், நம்ம பாதிப்புகள் நம்மளுக்கு தெரியாமலே வந்து ஒவ்வொரு நரம்புலையும் ஒவ்வொரு செல்லுலையும் வந்து பாதிப்புகளும் ஏற்படும். ஏன்னா சுகர்னால நிறைய பாதிப்புகளும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கொடுப்போம். இன்னொன்று வந்து இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகப்பேறு அந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் வந்து கொடுக்கறது. இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் கண்ட்ரோல் நல்லா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இன்சுலின் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்சுலின் வந்து சில நேரங்களில் சில காலங்கள் கொடுத்துருக்கணும். அப்புறம் நம்ம மாத்திரைக்கு வந்து மாறுற விஷயங்களும் வந்து இருக்குது. வெறும் இந்த இன்சுலின் மட்டும் கிடையாது, அதற்குரிய சொன்னாலே உடற்பயிற்சி நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அந்த உடல் வந்து எடையை வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும். ஸோ உணவு பழக்கங்கள் எல்லாவற்றிலுமே, ஸோ ஃபார்மகாலஜிக்கல் நான் ஃபார்மகாலஜிக்கல்னு சொல்லிட்டு நம்ம அதை தனியாக ரெண்டு விதமாக நம்ம பிரிப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து எந்த வகையான அறிகுறிகள் இருந்தால் இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும் சுகருக்கு அப்படின்னு சொல்லலாம்?
0: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம சுகருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் மெல்டஸ் நம்ம சொல்கிறதுக்கு தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் தான் அதுக்கு நம்ம சொல்லணும். ஸோ நீரிழிவு போது யூரின் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் வரும்போதே பேஷண்ட்ஸே இப்போ நிறைய விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது. யூரின் நிறைய போகுதுனாவே அடுத்த நாள் வந்து அடுத்த நிமிஷமே வந்து நிற்கிறாங்க, நின்றுட்டு இந்த மாதிரி யூரின் அதிகமாக போகுது, எனக்கு சுகர் இருக்கமான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நான் ரீசெண்டாக நல்லா தான் என்னுடைய வெயிட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, உடல் எடை கரெக்டாக தான் இருந்தது, ஆனால் ரீசெண்டாக வந்து என்னோடய உடல் எடையை வந்து சீக்கிரம் அப்படியே நான் நிறைய பசிக்குது, எனக்கு நிறைய வந்து எடை குறையுது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸே வந்து வாலண்டியராகவே வராங்க. ஸோ நமக்கு பசி அதிகமாகுது, உடம்பு இழப்பு இருக்குது, அப்புறம் யூரின் அதிகமாக வந்து போகும்போது இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அது நீரிழிவு நோய்க்கான டயபெட்டிஸ் சுகருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தாகம் அதிகமாக எடுக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து சுகருக்காக மட்டும்தான் வந்து அது அறிகுறியா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது அறிகுறியாவும் இருக்கலாமா?
0: வேற ஏதாவது அறிகுறியா இருக்கலாம். ஆனா நாங்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கன்சிடர் பண்றது சுகர் தான். மத்த நம்ம இன்ஃபெக்ஷன் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல இருக்கு. ஆனா இது டயபெட்டிஸ் சுகர்ன்னும் பொழுது நம்ம வந்து இது பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய வந்து இருக்கு. அதனால அந்த பேஷண்ட் இந்த மாதிரி யூரின் அதிகமா போகுதுன்னு வந்து சொன்னாவே நாங்க முதல்ல ஒரு சுகரை செக் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் தான்
1: மத்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, பட் யூரின் மட்டும் தான் அடிக்கடி போகுது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் சுகர்.
0: ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மூணு விதமா இருக்கணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைப் டூ டயபெட்டிஸ்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த உடல் எடை வந்து சில டைம் வந்து குறையாது, அவங்க வெறும் யூரின் மட்டும் அதிகமா போறதை மட்டும் அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து செக் பண்றது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்து கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும்?
0: கண் நரம்புகள் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த நான் சொன்னேன் இல்லையா, குளுக்கோஸ் வந்து நஞ்சு அதிகமாகும் போது நஞ்சு ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ரத்த நாளங்கள், ரத்த குழாய்கள், அப்புறம் நரம்புகளுடைய மண்டலங்கள் எல்லா விதத்தையும் பாதிக்கும். கண் விழித்திரையை வந்து பாதிக்கும். ஸோ கண் விழித்திரையில் வீக்கங்கள் வந்து வரலாம். ஸோ சீக்கிரமாகவே கண் புறை நம்ம கேட்ராக்ட் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு வர நார்மல் பர்சனுக்கு கூட கொஞ்சம் முன்னாடியே வந்து அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கண்ணில் வந்து ரத்த நாளங்கள் வெடித்து கண் பார்வை இழப்பு அதெல்லாமே வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை நீங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு மருத்துவர்கிட்ட பேசலாம். கால் பண்ணுங்க 2271760, 2275230. வெளியூர் நேர்கள் 0413 நம்பர் சேர்த்து கால் பண்ணுங்க. சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 3:24. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். அவர்களுடன் பேசுவோம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: வணக்கங்க, நாங்க ராஜேஸ்வரி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம்.
0: பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: வந்து சுகர் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? எழுதி வச்சுக்குவோம்.
2: கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி இல்ல உணவுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப உணவு வகைகள்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்க, இப்ப நிறைய வந்து என்ன ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாமே வந்து நிறைய வந்து வருது. பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. நம்மளுடைய உணவு வகைகள், அந்த தானிய வகைகள், ஃபைபர், அதாவது நார் சத்து உள்ள பொருள் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த பீன்ஸ், அந்த முட்டைகோசு, அந்த அவரக்காய், அதெல்லாம் வந்து நம்மளுடைய கீரை வகைகள், அதெல்லாம் நம்மளுடைய சாப்பாட்டுல அதிகமா ஒரு ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து அந்த தான் இருக்கணும். சாதம் வந்து ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து இருக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து புரதம் சத்து, நம்ம அதே போல இந்த சுண்டல்லாம் இருக்குங்களா, சுண்டல், அந்த வேர்க்கடலை, அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம உணவுல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். அந்த வெள்ளை, ஆக்சுவலா இந்த வெள்ளை அரிசி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பச்சரிசி நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சாப்பாட்டுல வந்து கண்டிப்பா வந்து அதை குறைச்சிக்கணும். அதுக்கு பதில் வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் சொல்லுவோம் இல்ல, அந்த கேழ்வரகு, இந்த ராகி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த சிறுதானிய உணவுகள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம வந்து வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த சாப்பாட்டு வந்து முறையில வந்து இது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காய்கறி இல்லாம சேர்க்கும் பொழுதே கண்டிப்பா அந்த சுகர், நம்மளுடைய ரத்தத்துல இருக்க அந்த சர்க்கரை அளவு வந்து கரெக்டா வந்து நம்ம மெயின்டைன் ஆகும்.

0: சரிங்களா. அப்புறம் உடற்பயிற்சி, உடற்பயிற்சின்னும் போது நம்ம பெருசா நம்ம வெயிட் அந்த மாதிரிலாம் லிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி கிடையாது, இந்த நடையில நடக்கிறது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா, ஒரு வாரத்துக்கு ஒரு ஐந்து முறை அந்த மாதிரி, ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த மாதிரி நம்மளால, இல்லை ஒரு 15 நிமிஷம் எவ்வளோ வந்து முடியுதோ அட்லீஸ்ட் இந்த உட்காந்தானே ஒரு நின்று ஒரு 10 தடவை வீட்டிலே கூட வந்து நீங்கள் வந்து நடக்கலாம். ஏன்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி நடக்கும்பொழுது அவங்க நம்மளுடைய அந்த தசை வந்து குளுக்கோஸை சர்க்கரையை வந்து எடுத்துக்கும், உடம்புல அந்தளவுக்கு ரத்தத்தில் வந்து தங்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வந்து விஷயம். அதே போல் எண்ணெய் நீங்கள் வந்து கேட்கலாம், எண்ணெய் பொருள் பொறித்த வந்து பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணெய் ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இதே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா நம்ம அந்த மீன் அதெல்லாம் வந்து சிக்கன் அதெல்லாம் வந்து நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து சேர்த்த கொழுப்பு சத்து எப்பயுமே வந்து நம்ம வந்து குறைச்சி வந்து சாப்பிடணும் சரிங்களா. அப்புறம் நீங்கள் நம்ம கேட்கலாம் பழ வகைகள், ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் வராமல் இருக்கும் சரி சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன யோசிப்போம், பழ வகைகள் பற்றிலாம் யோசிப்போம், பழமே சாப்பிடக்கூடாதா இல்லை என்னன்ட்டு. கண்டிப்பாக அதாவது நம்ம வந்து ரொம்ப அந்த ஏன்னா வாயில் ரொம்ப சர்க்கரை நிற்கிற எந்த பழமாக இருந்தாலும் நம்ம யூஸ்வலாக ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்து ஓகே, நம்ம அப்படியே நிறைய வந்து வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம பப்பாளி இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதில் ருட்டீனாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதே இந்த இப்போ இந்த மா இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் நமக்கு அதிகமாக இருக்கும், இந்த மாம்பழமோ இல்லை இந்த பலாப்பழம் இந்த முக்கணிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஜென்ரலாக வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. அதிகமாக எடுக்கும்போது தான் நம்மளுடைய சர்க்கரை அளவெல்லாம் நம்மளுடைய உடம்புல வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? வேற ஏதாவது
1: அதுதான் கேட்டோம், காலு முட்டி வலி எல்லாம் சுகர் அளவுறதா இல்ல நம்மள நடக்கிறதால
0: இல்ல நடக்கிறது, அதாவது வயசு வந்து ஆகும்பொழுதும் அந்த மூட்டு தேய்மானன்றதுனாலயும் வரும் சில டைம் வந்து சுகர்னால, ஏன்னா சக்கரை அதிகமாகும் போது எல்லா இடமும் பாதிப்பு இருக்கிறதுக்கு அதிகமாகவும் வரும்.
1: அது நல்லா வரதுக்கு என்ன பண்ணலாம்?
0: அது வந்து அது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நம்ம வெயிட் உங்களோட எடை எவ்வளோன்னு பார்க்கணும், உங்களை வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் உங்கள் முட்டி வந்து அதை தாங்கணும் இல்லையா, முட்டி தானே மெயினாக உங்களுக்கு தாங்குது.
1: நார்மலாக
0: தான் வந்து இருக்கீங்க, அது வந்து தேய்மானம் இருக்கா என்னன்றது நம்ம எலும்பு முறிவு அந்த மருத்துவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட சுகரும் நீங்கள் செக் பண்ணலன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது.
2: நன்றி நன்றி சார்.
0: நன்றிம்மா.
2: நேர்களை இதே மாதிரி நீங்களும் தொடர்பு கொண்டு மருத்துவர்கிட்ட நேரடியாகவே பேசலாம். கால் பண்ணுங்க 2271760, 2275330. தொடர்ந்து நம்ம பேசுவோம் டாக்டர். இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்து இதய நோயை வந்து ஏற்படுத்துமா?
0: கண்டிப்பா, அது வந்து நீங்க கண்ணை மூடிட்டு வந்து யாருக்கிட்ட வந்து கேட்டாலும் வந்து இதய நோய் ஏற்பட கண்டிப்பா வந்து ஏற்படுத்தும். அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவுமே அதிகம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இருதயத்தை அந்த ரத்த நாளங்கன்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கியம், அது முக்கியமாக வந்து இருதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து முக்கியம். இந்த சர்க்கரை அளவு வந்து ஒழுங்காக நம்ம வந்து கரெக்டாக வச்சு இல்லைன்னா அதில் வந்து கொழுப்பெலாம் அடப்பட்டு அந்த ரத்தம் வந்து ஓட்டம் இல்லாமல் இருதய அந்த நம்ம சொல்வோம் இல்லையா ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்து அதை வரத்துக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த இதில் என்னன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு யாருக்கு எந்த வலி, நம்ம எப்பவுமே நெஞ்சில் இடது பக்கம் வலி இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து இரு அந்த ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு நம்ம வந்து நினைப்போம், அது வந்து நார்மல். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு எங்கே அந்த உடம்பு மேல் பகுதியில் எந்த இடத்துல வலினாலும் நாங்கள் முதல்ல வந்து எடுக்கிறது வந்து இசிஜி தான். ஏன்னா அவங்களுக்கு எப்படி வேணால் வந்து வரலாம், முதுகு வலியாக வரலாம், வயிறு வலியாக வரலாம், வாந்தி அந்த மாதிரி, கழுத்து வலி இல்லை பல்லு வலி அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ சுகர் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஹார்ட் செக்கப் இசிஜிலாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம்.
2: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் சார், நீங்க நேரலையில இருக்கீங்க பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
3: மேடம் மில்லியனூர்ல இருந்து தனபால் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: வயசு வந்து 75 ஆகுது.
0: ஓகே.
3: இது வந்து சுகர் கிடையாதுங்க.
0: சரி.
3: ஒரு 1 வீக்கா கொஞ்சம் தூக்கம் சரியா இல்லாம எல்லாம் டவுட்டா வந்து போய் சுகர் செக் பண்ணேன்.
0: சரி.
3: அது சாப்பாட்டுக்கு முன்னாடி 101, சாப்பிட்ட பிறகு 168 இருந்தது.
0: சரி.
3: அது வந்து நார்மல் தான், நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருந்தா டாக்டர் செக் பண்ணி கேட்டுருங்க
0: அப்படின்னாங்க.
3: டாக்டர் போனது உங்க வயசுக்கு இது இருக்கலாங்க, அதெல்லாம் நார்மல் தான், 75 வயசுன்றதுனால இருக்கலாம், 161-168 இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு
0: சொன்னாங்க. என்ன இருக்குன்னு பாக்கணும். உங்களுக்கு மனசுல ஏதாவது நீங்க வந்து புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு ஏதாவது விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா?

0: இல்ல என்ன அப்படி?
1: தண்ணியில் தான் இருக்கு. ஆனா இந்த வாக்கிங் நான்
0: போயிருக்கேன்,
1: ஒரு மட்டும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்துருவேன். வெளியில ஒரு பெரிய கோயில போய் சுத்தி நம்புறேன் டெய்லி.
0: சரி,
1: அதுல 5 மணிக்கு எழுந்து போவேன்.
0: சரி,
1: அந்த மயக்கம் எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்ல.
0: சரி, அப்படியே விடக்கூடாது சார். ஓகே, தேங்க்யூ.
2: தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். நேர்களை இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, மருத்துவர்கிட்ட நேரடியாகவே உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. 2271760, 2275230 சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசுவோம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 3:33. நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எனக்கு வந்தங்க ரேண்டம் சுகர் வந்து சாப்பிட்ட பிறகு 125 இருக்குங்க.
0: சரி,
1: சாப்பிடறதுக்கு முந்தி என்ன இருக்குதுன்னு தெரியல.
0: சரி,
1: சுகருங்களா?
0: இல்ல இல்ல, இது சாப்பிட்ட பிறகு 125 வந்து நார்மல் தான் உங்களுக்கு. இது நார்மல் தான் உங்களுக்கு. சாப்பிட்ட பிறகு 140க்கு மேல இல்ல 200க்கு மேல இருந்தா, 200க்கு மேல இருந்தாதான் அந்த சுகருக்கே வரும். இது உங்களுக்கு நார்மல், உங்களுக்கு சுகர் கிடையாது.
1: சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா
0: சொல்லுங்க,
1: எடுத்தவங்க வந்து சங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க, சாப்பிட்ட பிறகுதான் பாக்குறாங்க, சாப்பிடறதுக்கு முந்தி பாக்குறது இல்ல.
0: சரி, சுகர் இருக்குங்களா? இல்ல இப்ப
2: தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். டாக்டர், இப்ப வந்து சுகர்ல வந்து கால்ல வந்து உணர்வு குறைதல் அப்படின்றது ஏற்படுமா? அது எதனால ஏற்படுது?
0: கண்டிப்பா, ஆக்சுவலா வந்து நான் சொன்ன அந்த இருதயத்துக்கு அதே தான். இதுல வந்து ரத்தனாலும், ஏன்னா சுகர் அதிகமாகும் போது நம்ம உடம்பு பூரா, ஏன்னா அது ரத்தங்கள், ரத்தத்துல அந்த சுகர் வந்து எல்லா இடத்துக்கும் போதும் இல்லைங்களா? அப்ப நரம்பு மண்டலம் பாதிக்கிறது காலில் அது ரொம்ப காமன். அது நிறைய பேர் சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் இருந்த அதுவும் மெயினாக அந்த Type 2 Diabetes இருக்காங்க இல்லையா, அவங்க சிலர் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து வரும்போதே பாத எரிச்சல், 2 நாள் 1 வாரமாக எனக்கு பாத எரிச்சல் இருக்கு, அதுக்கு போகவே இல்லை டாக்டர், எனக்கு வந்து பக்கத்தில் கேட்டால் எனக்கு சுகர் இருக்குமா செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சுகர் பார்த்தீங்கன்னா சில 250-300 அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த கால் எரிச்சல் அது மெயினாக பார்த்தீங்கன்னா, அது கால் எரிச்சல் வந்து 2 பாதமும் எரிச்சல் வந்து இருக்கும், கால் சில வலியும் வந்து இருக்கும். ஸோ பேஷண்ட் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு சிலர்லாம் அழுதுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சுகர்னால வந்து கால் நரம்பு பாதிப்புலாம் வந்து கண்டிப்பாக உண்டு. அது மெயினாக அது ரத்த நாளங்கள் நரம்புகள்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து இதயத்தை எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டீங்க, காலை எப்படி பாதிக்கும், இப்போ சிறுநீரகம் எந்த வகையான பாதிப்புகள் இருக்கும்?
0: கண்டிப்பாக அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒவ்வொரு நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் வந்து பாதிக்கும். அது கரெக்டாக கண்ட்ரோலில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம், கண்ட்ரோலில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, சுகர் மட்டும் மாத்திரை சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து இருப்பாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கும், யூரின் வந்து கம்மியாக போகுது, கால் வீக்கும், முக வீக்கும், அந்த மாதிரி வந்து சில சுகர் பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் செக் பண்ணுறது வந்து கிட்னி வந்து எப்படி வேலை செய்யும்.

0: சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது, உப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த புரதச்சத்து ப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம், அது வந்து யூரினில் வந்து நல்லா நிறையவே லீக் ஆகும். அந்த லீக் ஆகும் போது தான் இந்த கால் வீக்கும் இந்த முகவீக்கெல்லாம் வந்து வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே போல் ரத்த நாளங்கள் அங்கேயும் நமக்கு இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணுற ரத்தம் அந்த அழுத்தங்கள் வந்து அதிகமாக ஆகிறது, அதனுடைய அந்த ஃபில்ட்ரிங், ஏன்னா கிட்னியோட வேலையை சின்னது வேலையை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி யூரினாக நமக்கு வந்து மாற்றி கொடுக்குறது. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே வந்து அந்த பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து டயாலிசிஸ்க்கு வந்து வர்றாங்க. ஸோ அந்த ரத்த சுத்திகரிப்பு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து வராங்க. அவங்கள முக்கால்வாசி பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுகர் வந்து இந்த கிட்னியை வந்து அஃபெக்ட் ஆகும்போது சிலருக்கு நீங்கள் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பேஷண்ட் நினச்சிப்பாங்க ஐயோ நம்ம சுகர் வந்து இல்லை கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த உப்பும் சேர்த்து நம்ம டெஸ்ட் பண்ணும் போது தான் தெரியும் அது அதனால் வந்து கிடையாது. கிட்னி வந்து வேலை வந்து பாதிப்பு ஏற்பட்டனால இந்த மாதிரி இருக்குன்றதும் நமக்கு வந்து அந்த அறிகுறி வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து காயங்கள் ஏற்பட்டால் அவங்களுக்கு அது ஆறுறதுக்கான தாமதம் எதனால் ஆகுது டாக்டர்?
0: இப்போ காயங்கள் அதே போல் சுகர் பேஷண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் கேட்டிங்க இல்லையா, அங்கே வந்து கால் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கால் இந்த மாதிரி வந்து மரத்து போன அந்த தன்மைகள்லாம் வந்து வரும். சில பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா கால் காய ஆறலை, அதனால வந்து அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து சுகர் இருக்கான்னு செக் பண்ண இங்கே அமிச்சாங்க அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சுகர் வந்து செக் பண்ணி பார்த்தா சுகர் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அவங்களுக்கே தெரியும், அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. நான் இப்போ தான் டாக்டர் 3 மாதம் முன்னாடி தான் செக் பண்ணேன், அப்போ எனக்கு நார்மலாக இருந்து இப்போ என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ அதுதான் அங்கே சுகர் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்னா அந்த கால் மரத்து போகும்போது சில டைம் வந்து ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்துறது, ஒரு சின்ன ஒரு காயம் கூட வந்து அவங்களுக்கு தெரியாது. அது பெருசான பிறகுதான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஜுரம் அந்த மாதிரி வரும்போது தான் அவங்களுக்கு காலில் காயம் இருக்குன்றதே வந்து அவங்களுக்கு அறிகுறி வந்து தெரியும். அந்த மாதிரியும் பேஷண்ட்ஸும் நிறையவே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலை வந்து டெய்லியுமே வந்து செக் பண்ணணும், கண்ணாடி வச்சு பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி அந்த விரல் எடுக்கு நம்ம சில டைம் அதை சேர்த்து போடணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதுவே அது மூலமாகவே வந்து உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏறுறதுக்கு அதுவே நிறைய வாய்ப்புகள், வெடிப்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ கால் வந்து டெய்லியுமே வந்து நம்ம சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து காலை ரொம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த செப்பல் நம்ம சொல்லுவோம், எம்சிஆர் யூஸ்வலாக அங்கே பேஷண்ட் கிட்ட சொல்கிறேன் ஏன்னா சாஃப்டாக இருக்க செப்பல், எம்சிஆர் செப்பல் யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அவங்களோட நினைவாற்றல் அதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய அந்த நம்ம வந்து சொல்லுவோம் டிமென்ஷியான்னு சொல்லுவோம், அந்த வயசு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன இருப்போம் அந்த வயசு ஆக ஆக வந்து சிலருக்கு அந்த ஞாபக மருதி வந்து வர்றது வந்து நம்ம நார்மலாக, பட் அது எக்ஸசிவாக போகும் பொழுது சிலர் வந்து நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இந்த குளிக்கிறது அவங்கள டேக் கேர் பண்ணுறதே வந்து அவங்களால வந்து முடியாமல் போகும். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அதிகமாகவே வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த ரத்தம் அந்த நாளங்கள் அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாமே இந்த குளுக்கோஸ் வந்து மூளைக்கும் தேவை, அதான் அதிகமாக ஆகும் பொழுது இன்சுலினும் வந்து அங்கே வேலை செய்யாத முடியாத பொழுது இந்த மூளை வாய்ப்பு இந்த மூளையில வந்து இந்த டிமென்ஷியா மட்டும் வந்து கிடையாது, ஸ்ட்ரோக் வரத்துக்கும் நம்ம பக்கவாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வரத்துக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் வந்து அவங்களுடைய சக்கர அளவை வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டான லெவலில் வந்து செக் பண்ணிக்கணும், அதுக்கு டாக்டரை வந்து அவங்க ஒழுங்காக வந்து அவங்களுடைய அட்வைஸ் படி பார்க்கணும். சிலர் வந்து தானாகவே வந்து சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு 2 நாள் ஜுரம் ஒரு வாந்தி வயிற்றாளர் வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்களே மாத்திரை வந்து நிறுத்திடுவாங்க, டாக்டர்கிட்ட உடனே வரமாட்டாங்க. ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா எந்த பிரச்சனை ஆனாலும் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பார்க்கணும், நீங்களா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு உடல் இடையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு?
0: இப்போ உடல் இடையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இப்போ வெயிட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம்னா வெயிட் வந்து அதுதான் நம்ம வெயிட் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஹைட் வந்து 180 இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வெயிட் வந்து 80 கிலோ சராசரியாக இருக்கலாம், 80 இப்படி அப்படி ஒரு 1 கேஜி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இருக்கலாம். பட் வெயிட் வந்து அதிகமாகும் போது மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம் வந்து சுகரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் த ஹோல் வந்து பார்க்கும்போது இந்த வயிறு வயிற்று பகுதியில் இருக்க அந்த கொழுப்பு வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து அதிகமாகும் பொழுது சுகர் வந்து மற்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஒல்லியாக தான் இருக்கேன் என் கை வந்து குச்சாக தான் இருக்கு கால் வந்து குச்சாக தான் இருக்கு அது வந்து இருக்கலாம், ஆனால் இந்த வயிற்று பகுதியில் வந்து அதில் வந்து சேர்கிற இந்த கொழுப்பு சத்து வந்து ரொம்ப ஆபத்தானது. இப்போ நம்ம அதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வெயிஸ்ட் ரேஷியோலாம் நம்ம சொல்லுவோம் வெயிஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 90 சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கு 80 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கூடும் பொழுது சுகர் வரத்துக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம்.

0: முக்கியமா இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ சுகருக்கு வந்து அதிக இனிப்பு சாப்பிடுவது மட்டும்தான் வந்து ரீசனாக இருக்குமா?
0: கண்டிப்பாக வந்து இனிப்பு மட்டும் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய உடல் எடை, உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பாரம்பரியம், சொன்ன நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களுடைய தாய்க்கு தகப்பனுக்கு இல்லை தாத்தாவுக்கு வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அது வந்து அதிகமாகவே வந்து வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து டிசிப்ளின்டாக ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம தள்ளி போக போட முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுகர் கட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூத் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, எப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்ளீட்டாக சுகர் கட்டே சுகரே எடுத்துக்க மாட்டாங்க, சுகர் கட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு ட்ரை வந்து சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: இல்ல, அது நம்ம சொல்ற உணவு பழக்க வழக்கங்கள். இப்போ நம்ம இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வந்து கருப்பட்டிக்கிறதுக்கு போங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லும் போது, நம்ம சுகர் வந்து அவாய்ட் பண்ணும் போது கண்டிப்பா வந்து நம்மளுடைய அந்த சர்க்கரை அளவுக்கும் வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ஆனா ரொம்ப சுகரே இல்லாமலும் வந்து நம்ம பண்ணாலும் நம்மளோட உடம்புக்கு, நான் அப்பயே சொன்னேன் இல்லையா முதல்ல சொன்ன மாதிரிதான், அளவுக்கு மீது அமிர்தம் போது நம்ம கொஞ்சமா எதுவா இருந்தாலும் சுகரை கம்ப்ளீட்டாவும் நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண உடம்புக்கு நம்ம குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் வேலைக்கு வந்து குளுக்கோஸ் வந்து தேவை. ஸோ எதுவுமே பேலன்ஸ்டா வந்து நம்ம வந்து எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்வைக்கு எந்த வகையான மாற்றங்கள் இருக்கும் டாக்டர்?
0: பார்வைக்குன்னா மங்களா, இப்ப பேஷண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் நாங்கள் நிறைய பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க அதே போல கண்ணுக்குன்னு இப்போ வந்து போகும்பொழுது பார்வை மங்கள் அது வந்து அதிகமாக வரும். அது வந்து வெறும் அந்த கேட்ராக்ட் புரை இது பிரச்சனால் மட்டும் கிடையாது, அந்த ரத்த நாளங்கள் வந்து வீக்கமாகும் போதும், சில டைம் ரத்த குழா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட வந்து வெடிச்சிரும், ப்ரெஷர்லாம் அதிகமாக தாங்க உள்ளே கூட வெடிச்சு பார்வை மங்குறதுக்கு பார்வை போகிறதுக்கு காரியம். இப்போ அதே போல நான் சொன்னேன் இல்லையா, கிட்னிக்கு வந்து நிறைய டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் பேஷண்ட் பார்க்கறது போல, இதே போல கண் பார்வை இழப்புக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக காரணமாக வந்து இருக்கு. ஸோ அந்த சர்க்கரை அளவை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் வந்து வைக்கணும். ஏன்னா அப்போ சிலமா அந்த ப்ரெஷர் கிளாக்கமான்னு சொல்லுவோம், அதெல்லாமே வந்து அதாவது கண்ணுக்குன்னு நம்ம கேட்டு இருக்கும்போது நம்ம எப்படி செக் பண்ணலாம் அது ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து அவங்கள வந்து செக் பண்ணிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக. டைப் டூ, அதே டைப் ஒன் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம், டைப் டூ வந்து எப்போ அவங்களுக்கு வந்து உடனே பண்ணுறாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அப்போவே ஒரு டைம் வந்து கண் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். நேர்கள் நேரடியா நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு மருத்துவரிடமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 2272530.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேரம் 3:45. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். மேம், தொடர்ந்து பேசுவோம். தினசரி உணவில் எந்த வகையான மாற்றங்கள் தேவை மேம்? இதனால வந்து சுகரை மட்டும் இல்ல நம்மளோட ஹெல்த்தையும் வந்து நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னா நீங்க என்ன வகையான மாற்றங்கள் சொல்வீங்க?
0: கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த டைமில் இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நமக்கு வந்து தெரிய இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எங்கே பார்த்தாலும் பீஸா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா இடத்துலையுமே எங்கே
1: அதெல்லாம் என்னோட ஃபேவரட் ஃபுட் நீங்கள் சொல்லும் போது எனக்கே பயமா இருக்கு.
0: இல்லை அது பார்க்கும்போது கடையெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது என்ன இவ்வளோ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கே நிறைய பேர் இருக்காங்களேன்னு பார்க்கும்பொழுது தான் ஹாஸ்பிட்டலும் வந்து நிறைய ஆகுது அப்படின்றத வந்து என்னால் யூகிக்க முடியுது. கண்டிப்பாக அந்த உணவு வந்து பழக்கம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஏஜ், நான் யூஸ்வலாக என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது சரிங்களா. ஏன்னா அது கொழுப்பு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உடற்பயிற்சி அந்த உடல் பருமன் கொழுப்பு சத்து ரொம்ப முக்கியம், இந்த ரத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப சால்ட் அதிகமா இருக்கிறது, இப்ப நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவு இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப அதிகமா போடுவாங்க, ஏன்னா அது சேஃபா இருக்கணும் கெட்டு போக கூடாதுன்றதுக்கு. பட் அது கண்டிப்பா வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும், ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட வந்து பிபியும் வந்துடும், ரத்த அழுத்தமும் வந்துடும், கூடவே கொலஸ்ட்ராலும் வந்துடும். இது மூணுமே எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்னா வந்து வந்துடும்,
1: ஒரே டைம்ல வீட்டுக்கு வந்துருவாங்க.
0: ஆமா, நம்ம வேண்டாத அதான் சொல்றாங்க இல்லையா, வேண்டாத வந்து விருந்தாளிகள் மாதிரி நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ, அவங்க சுகர் வந்தா கூடவே எல்லாருமே

0: அவங்களாமே வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்க ஒரு வித காரணம் பார்த்தீங்களா, நம்ம ஃபுட்டு. இது எல்லாமே வந்து ஃபுட்டை நம்ம வந்து நம்ம அதில் வந்து கவனம் செலுத்தினோம்னா இது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இல்லை வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை தள்ளியும் வந்து போட முடியும். அது சொன்னது போல காய்கறி உணவுகள், அந்த ஃபைபர் டயட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபைபர் டயட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து இருக்கு, அது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், அந்த கிளைசிமிக் லெவல் வந்து நம்ம ஒரு சீராக, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக நமக்கு செக்ரி நம்ம அந்த கழுத்தில் சுரந்து கரெக்டாக வந்து வேலை செய்யும் போது நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலும் வந்து சீராக இருக்கும். அதுக்கு வந்து இந்த நார் பொருள் இருக்கிறது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா சுகருக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வெயிட்டுக்கும் நீங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடு. ஃபைபர் டயட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிடும், உங்களுக்கு உங்களுக்கு பசிக்கவும் செய்யாது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ப்ரொலாங் ஆகும். பிபி அந்த ரத்த அழுத்தத்துக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோலுக்கும் வந்து அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுடைய டெய்லியுமே வந்து நீங்கள் அந்த கீரை ஐட்டம், அந்த நார் சத்து உள்ள பொருள் நான் சொன்னல, அந்த அவரக்காய், அந்த பீன்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம நம்மளோட உணவில் வந்து மேஜராக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும் போது ஒரு சாலடாகவும் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இருக்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் அந்த இது சொன்னாலே கொண்டக்கடலை ப்ரோட்டீன்ஸ், அதே போல் சிக்கன், நம்ம நான்வெஜ்னும் போது நான்வெஜே இருக்கக்கூடாதா அப்படின்னும் போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேறுபடும். ஏன்னா நான் அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும், இப்போ கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது ப்ரோட்டீன் பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் அஃபெக்ட் ஆகல, வெறும் சுகர் மட்டும்தான் இருக்குன்னா இதிலலாம் நம்ம ஃபிஷ்ஷு, இந்த சிக்கன், அதெல்லாமே இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு பீஸ் அந்த மாதிரி நாட் அதான் சொன்னாலே எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி அந்த பழமொழியை என்றைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும், எதுவுமே அதிகமாக போகும்பொழுது அதுவே நமக்கு வந்து பாய்சனாக நம்ம உடம்புல வந்து ஆகுது. அப்புறம் அதே போல் வந்து ரைஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் ரைஸ் நிறைய வெயிட் குறைக்கிறதுக்கு, அந்த அதே போல் அந்த கேழ்வரகு, அந்த சிறுதானிய உணவுகள், அந்த கேழ்வரகு, அந்த ராகி, அதெல்லாமே வந்து வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நம்மளுடைய ஃபுட் ஐட்டமில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நம்ம பண்ணுறது வந்து அவாய்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் எண்ணெய் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்மளுடைய டயட்டில் வந்து பார்த்துக்கணும். இதுதான் மெயினான இது உடம்பை பொறுத்த வரைக்கும்.
1: ஓகே டாக்டர்.

0: மருத்துவர்கிட்ட பேசுறதுக்கு நேர் ஒருத்தர் நேர்ல கால் பண்ணிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: கடலூர் மாவட்டம் முத்தரசிங்கம் போ.
2: சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து வீசிங் இருக்கு.
2: சரி.
1: அந்த கண் பார்வை வந்து இந்த லைட் வரும்போது இந்த எல்இடி லைட் போட்டு வராங்க பாரு.
2: சரி.
1: அது போட்டா புரிய மாட்டேங்குது. வீ கருகல்ல கூட நம்மள போடுவோம்.
2: சரி.
1: அந்த லைட் போடும்போது புரிய மாட்டேங்குது. என்ன உப்பு சாப்பிடுறதாலயா? உப்பு கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுவானு.
2: உங்களுக்கு என்ன வயசுங்க சார்? உங்களுக்கு நீங்க சொல்ல முடியும்னா சொல்லுங்களேன். போன்ல உங்க வயசு என்னன்னு சொல்ல முடியுமா?
1: வயசு 60.
2: 60ங்களா? இதுக்கு முன்ன கண் டாக்டர் பார்த்து கண் பார்வைலாம் செக் பண்ணிருக்கீங்களா?
1: பார்த்த கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டேன். வந்து மட்டும்தான் வீசிங்க மட்டும்தான் இருக்கு. எல்லாம் செக் பண்ணிட்டோம்.
2: எப்ப பண்ணீங்க சார் அந்த கண்ணுக்கு செக்அப்லாம்?
1: அது பண்ணி இப்ப 1 வருஷம் ஆகுது.
2: 1 வருஷம் ஆகுதுங்களா? திருப்பி நீங்க ஒரு முறை, ஏன்னா 60 வயசு இதுனா திருப்பி ஒரு பாக்குறது வந்து நல்லது.
0: நேயர்கள் இதே மாதிரி கால் பண்ணுங்க. 2271760, 2275230. மருத்துவரை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ கிட்டத்தட்ட வந்து 3:50 ஆயிடுச்சு. நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணம் வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். காலை உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த அளவு முக்கியமா?
2: கண்டிப்பா காலை, அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக் த ஃபாஸ்ட்னு சொல்லி சொல்றது. காலை உணவு வந்து கரெக்டா நம்ம சாப்பிடும் பொழுது இந்த மதியம் இந்த இன்சுலின் லெவல், நம்ம எல்லாமே வந்து நம்ம சாப்பிடறத பொறுத்து இன்சுலின் லெவல் வந்து நம்மளோட உடம்புல ரெகுலேட் ஆகும். அந்த இன்சுலின் லெவல் ரெகுலேட் ஆகும்போது குளுக்கோஸ் நம்மளுடைய அந்த சர்க்கரை அளவும் ரத்தத்தில் வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் ஆகும். நம்ம காலையில் உணவு வந்து உணவு சாப்பிட தவிர்த்தோம்னா அது மதியம் வந்து சில டைம் வந்து அது கூடுதலாக வந்து நம்ம வந்து அந்த டயட் வந்து சாப்பிட்றது எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கூடுதலாக வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இன்சுலின் சுகர் லெவல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து போகும். அதனால் நீங்கள் வந்து பாருங்க, நம்ம யூஸ்வலாகவே வந்து 3 வேளை நிறைய சாப்பிட்றதுக்கு பதில் 6 வேளையாக வந்து நம்ம எது இருந்தாலும் ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர்

0: அப்படின்னு சப்போஸ் யாருக்காவது இப்போ ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஃபீல் பண்றோம், பட் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்றாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்?
1: கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய ஹோம் ரெமடி நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி. சில பேர் இந்த வெந்தயம் வந்து சாப்பிடுறது, சில பேர் இந்த பீட்ரூட்டு, சில பேர் இந்த நாகப்பழம் அந்த பொடி நாகப்பழம் அதெல்லாமே வந்து சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க நல்லது, வைட்டமின் சி அந்த இதெல்லாமே. ஆனா இது சுகருக்கு வந்து கண்டிப்பா டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு மாத்திரை சாப்பிடணுமா இல்லையான்றது கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்து அதோட சுகர்னால வர பாதிப்புகள், ஒவ்வொரு உறுப்பு பாதிப்பை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா அதை வந்து எப்படி விட்டுட்டீங்க, வெறும் இந்த ஹோம் ரெமடியிலே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, ஆனா சுகர் செக் பண்ணிக்கணும். நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது கண்ட்ரோல், அது டாக்டர் வந்து பாக்கணும். இப்படி நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு சுகர் இப்படி இருக்குன்னு போது டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாத்திரை தேவை வேணுமா இல்ல இதே ரெமடியை வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாமான்றது கண்டிப்பா டாக்டர் அட்வைஸ் வந்து கண்டிப்பா வந்து வேணும். டாக்டர் கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகும்.
0: மாத்திரை சிகிச்சை இன்சுலின் சிகிச்சை என்ன வித்தியாசம் டாக்டர்? இல்ல எது ஒரு நோயாளிக்கு பெஸ்ட்னு எப்படி முடிவு பண்ணுவோம்?
1: ஆக்சுவலா இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இட்ஸ் நாட் டெய்லர் மேட், எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரே வந்து வைத்தியம் வந்து கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு மாத்திரையிலே வந்து நல்ல கண்ட்ரோல் வந்து வந்துடும், அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3-4 ட்ரக் போயிட்டு அதுல மேக்ஸிமம் டோஸ், ஒரு நாளைக்கு 4-5 மாத்திரை, ஒரே மாத்திரை 10 மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் எக்ஸசைஸ் பண்றேன், நான் டயட், நான் ஒரு சப்பாத்தி தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து வராது. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து இன்சுலின் தேவையை வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து எடுத்து வந்து சொல்லணும். ஏன்னா எல்லாராலும் வந்து இன்சுலின் வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய கேஸ் நாங்க வந்து பாத்துக்கோம், பேஷண்ட்ஸ் சிலர் வந்து நீங்க கொடுங்க டாக்டர் நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு. சிலர் வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு தெரியாது, அவங்களா வந்து ரொம்ப இனிஷியலா வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா சில விஷயம் இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் வச்சுக்கோங்களேன், படிச்சவங்க சிலர் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி காயங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க காலில் காயெல்லாம் வரும்போது சீக்கிரம் வந்து ஆறணும்னா அதுக்கு இன்சுலின் தான் வந்து நல்ல வந்து ட்ரீட்மெண்ட் மருந்தை விட.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து டிவில எல்லாம் நிறைய விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ஏதோ ஒரு ஷோல வந்து இந்த மெடிசன் ட்ரை பண்ணி பாருங்க சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்றாங்க, அதனால அவங்களுக்கு லோ சுகர் வருது அப்படின்னா அந்த ஃபிளக்சுவேஷன் அவங்களுக்கு என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுது?
1: இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர இதுல வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய வந்து அட்வைஸ். எது இருந்தாலும் வந்து டாக்டரை வந்து கேட்கணும். ஏன்னா ஆக்சுவலாக நான் சொல்றது என்னன்னா, சுகர் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து குறைச்சிடலாம். அந்த கம்மியாகும் போது டக்குன்னு வந்து இருதய துடிப்பை நின்று உயிருக்கு ஆபத்து வந்து இருக்கிறது வந்து வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது வந்து அதிகமாக வந்து சுகர் இருக்கிறதுக்கு ஹைப்போ கிளைசீமியா, ஹைப்போ கிளைசீமியா ரொம்ப வந்து காமன். அது உயிருக்கு, ஏன்னா இருதய துடிப்பை வந்து அது நிறுத்தி இருதய, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அவசர சிகிச்சையில் பார்த்துருக்கோம். சுகர் கம்மியாகி உயிர் போற நிலைமையெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அதனால இதெல்லாம் அவங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் அவங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது வந்து ரொம்ப உத்தமம்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே பேசணும், இந்த ஒரு ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்க போது, ஏன்னா நம்ம வந்து சுகர் பத்தி பேச போறோம் அப்படின்னு. ஆனா அதோட பாதிப்புகளை வந்து ரொம்ப அதிக நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்ப வந்து டக்குன்னு ஒரு 3 டிப்ஸ் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்க.
1: அது சொன்ன எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப வந்து முக்கியம். ப்ளஸ் நம்மளுடைய மைண்டு ரிலாக்ஸ்டாக வந்து வச்சுக்கோ, எல்லாமே நம்ம யோசிப்போம் மைண்ட், ஆனால் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். மைண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பாதிச்சுனாவே மற்ற பாடி சிஸ்டமும் வந்து பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சுகர் வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்னோடய தாத்தாக்கு அப்பாக்கெலாம்னு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நம்ம டிலே பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து இந்த வயசு, இப்ப எனக்கு வந்து ஒரு 30 வயசு அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பா போய் சுகர் செக் பண்ணுங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
1: இப்ப டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம பேசணும்ல, டைப் 1 வந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்து வரதுன்னா, சோ அதை நம்ம இது பண்ண. டைப் 2 வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு 40 வயசுக்கு மேல, 40 வயசு வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை அதிகம். சோ நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது வந்து என்னன்னா, 40 வயசுக்கு மேல கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க சுகர் பிபி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்.
0: எந்த ஃப்ரீக்வென்ட்ல டாக்டர்? ஒரு
1: 6 மந்த்ஸ் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பண்ணிக்கலாம், அவங்க வந்து பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப மாஸ்டர் செக்அப் நிறையவே வந்திருக்கு, வருஷத்துக்கு ஒருக்க பாத்துக்கலாம். அது வந்து HbA1c தான் நம்ம வந்து வருஷத்துக்கு 2 முறை அந்த மாதிரி வந்து பாக்குறோம். இந்த HbA1c வந்து நமக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பழுது எப்படி இருந்தோம், நம்ம சுகர் லெவல் எப்படி இருந்ததுன்றதுக்கு பாக்குறதுக்கு அந்த HbA1c வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து வேற எந்த சிம்டமும் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்க வந்து நம்ம செக் பண்ணிருக்கிறது நமக்கு நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்ப நியர்பை மெடிக்கல்ஸ்ல கிடைக்கிற டேப்லெட்ஸோ இல்லைன்னா வந்து நியர்பை மெடிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா வீட்டிலேயே செக் பண்றதுக்கான இன்ஸ்டன்ட் செக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அது அட்வைசபிளா? அதுல அதுல செக் பண்ணாலுமே போதுமா?
1: அது வந்து அதுல வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கரெக்டா தான் வரும். பட் நம்ம இந்த கையில அந்த பிளட் சுகர் நம்ம எடுத்து லேப்ல

0: ஹாஸ்பிட்டல் செக் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பட் இதுவும் வந்து பண்ணுறோம் நம்ம வீட்டில், என்ன யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்டுக்கு குளுக்கோமீட்டர் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது அது பண்ண சில 1 or 2 வந்து மில்லிமீட்டர் அந்த மில்லிகிராம் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதில் சுகர் இருக்குது அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி வெறு வயத்தில் சாப்பிட்ட 1.5 வருஷம் செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க வந்து சாப்பாடு உடற்பயிற்சி அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷெட்யூல் மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்?
0: இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நான் சாப்பிட்றது விஷயம் வந்து சொன்னேன் இல்லையா, நம்ம 3 வேளை இல்லாமல் 6 வேளையா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடணும். சிலர் வந்து இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டயட் வந்து சாலிடாக எடுத்துக்கணும், அதாவது திடப்பொருளாக எடுத்துக்கணும். நம்ம லிக்விடாக எடுக்கும்போது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். சொல்ல பேஷண்ட்ஸ்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம், நான் கஞ்சி குடித்தேன், ராகி கஞ்சி குடித்தேன், கேழ்வரகு கஞ்சி குடித்தேன். கஞ்சி வந்து வந்து சீக்கிரம் நமக்கு வந்து பசியை வந்து தூண்டும். இதே வந்து கேழ்வரகு அடையாக சாப்பிட்டேன், ராகி வந்து தோசையாக சாப்பிட்டேன்னா அது வந்து பெட்டர். ஏன்னா சாப்பாடு பற்றி ஏற்கனவே சொன்னோம், நார் சத்து ரொம்ப முக்கியம், எண்ணெய் வந்து கம்மி, கொழுப்பு சத்து எல்லாமே வந்து நம்ம கம்மி, உப்பும் வந்து ஆன் த டேபிள். நம்ம வந்து சாப்பிடும் போது இந்த ஊறுகாய் அந்த அப்பளம் உப்பு கம்மியாக இருக்குன்னு, நம்ம சாப்பிடும் போது உப்பு போட்டுலாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அப்புறம் சாலட், நம்ம ஆனியன், நம்ம வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளரிக்காய் சாலடு, கொண்டக்கடலை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிடும்பொழுது நம்மளோட பசி தன்மை வந்து டிலே ஆகும், ப்ளஸ் அந்த சுகர் லெவல் வந்து நம்ம பிளட்ல வந்து அழகாக மெயின்டைன் ஆகும்.
1: உணவுலையும் சுகர் குறைச்சிக்கணும். வாக்கிங்
0: அது வாரத்துக்கு நான் சொல்லுறேன், 5 நாளைக்கு வந்து 1/2 மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து நல்லா வந்து ஒரு வாக்கிங்கு, ஒரு 15 நல்லா நம்ம கை கால் அசைக்கிறது, சும்மா உட்கார்ந்து இல்லாமல் எப்படி நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. ஏன்னா அப்போ மசில் வந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கும், அப்போ வந்து அந்த என்ன சொல்றது குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட்ல வந்து உங்களுக்கு சீராக வந்து இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு அட்வைஸே நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரியான அட்வைஸ், அதோட பாதிப்புகள்ல இருந்து எப்படி ப்ரிவென்டிவா இருக்கணும் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்தவர் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே புவனேஸ்வரி அவர்கள். தேங்க்யூ டாக்டர்.
0: தேங்க்யூ, எனக்கு வந்து வாய்ப்பளித்த இந்த FM ரெயின்போ புதுவை 102.8 அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தேங்க்யூ.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். கட் கேமரா ஒளி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். சூப்பரான ஒரு ஷோ இது, ஜாலியான ஷோ, ஒரு ஃபன்னான ஷோ, உங்களோட ஃபேவரட் ஷோனே சொல்லலாம். இந்த ஷோவில் நீங்கள் பங்கேற்று உங்கள் விருப்பமான டைரக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275 3 என்ற எண்களுக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணும்போது 0413 என்ற குறிப்பிட்ட எங்களுக்கு சேர்த்து கால் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியல, இந்த டைமில் மார்னிங் டைமில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இப்போ ஒரு ஃபன்னி ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் தான் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உடனே ஃபோன் எடுங்க, நம்ம ஜாலியாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபஸ்ட் டயலாக் ஒன்று உங்களுக்காக ப்ரோமோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டயலாக் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, எல்லாமே நீங்கள் செய்ய போகிறீங்க.
2: எங்கே இந்த பக்கம்
3: சாப்பிட்றதுக்கு
2: ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா?
3: கிளம்பிடுதா.
2: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதேன்.
3: போயிருவேன்.
2: வெக்கமா இல்ல?
3: இல்ல.
2: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் நடக்கிற
3: போறதுக்குதான்.
2: அப்ப போயிட்டா ஆகணுமா?
3: ஆமா.
2: வேற வழியே இல்லையா?
3: இந்த வழி இருக்கு.
2: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
3: அப்படிதான்.
2: அதையும் மீறி உன்னை தடுத்தா
3: கொலை பண்ணிடுவேன்.
2: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
1: ஒரு சூப்பரான ஃபன்னியான ஒரு டைலாக். இந்த டைலாக் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க இந்த ஃபோன் பயன்பாப்பது 202.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கட்டு ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். அந்த கட்டை யார் ப்ளே பண்ணி அது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க வெயிட் பண்ண போகிறோம். நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆர்ஜி சாண்ட்ரேன். வணக்கம். ஷோ முஸ்ட்டு வந்து திரும்பி பிஸியாக வந்து எங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எப்படி?
1: ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்.
0: அதான் இப்போ எந்த ஆடு யாரெல்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கட்டை ஒன்று ப்ளே பண்ணி அவங்களை எல்லாருமே ஒரு என்கரேஜ் பண்ணிடுவோம்.
2: எங்க இந்த பக்கம்
3: சாப்பிடுறதுக்கு
2: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
3: கிளம்பிடுதா?
2: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
3: போயிருவேன்.
2: வெக்கமா இல்ல?
3: இல்ல,
2: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிறேன்.
3: போறதுக்கு தான்.
2: அப்ப போயிட்டா ஆகணுமா?
3: ஆமா.
2: வேற வழியே இல்லையா?
3: இந்த வழி இருக்கு.
2: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
3: அப்படிதான்.
2: அதையும் மீறி உன்னை தடுத்தா
3: கொலை பண்ணிடுவேன்.
2: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
0: ஸோ சரியான ஒரு டைலாக். இந்த டைலாக் வந்து யார் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம்னு வெயிட் பண்ணுறோம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம், யார் வந்து பேசுறீங்க?
4: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும். ரெடி ரெடியா இருக்கீங்களா?
1: சார் கட்ட கேட்டீங்களா? ரெடியா?
0: கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
4: எங்க வந்த சாப்பிடுறதுல சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதே
0: நடக்கிறேன். சொல் பேச்சு கேட்க
4: மாட்டேங்கிறீங்க.
0: அதே தோரணையிலே பேசுறீங்க. அருமை அருமை. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.2 என்று உங்கள் மனதோடு.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நேரம் 4:15. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் ரோலிங் நிகழ்ச்சி. நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இருக்காங்க கூட. ஸோ நம்ம ஒரு டைலாக் ஒன்று பிளே பண்ண போறோம். அந்த டைலாக் வந்து என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மானிட்ரிக் பண்ணீங்க. இப்ப எங்க கூட கால் பண்ணி பேச போறீங்க.
2: எங்க இந்த பக்கம்
3: சாப்பிடுறதுக்கு
2: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
3: கிளம்பிடுதா?
2: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
3: போயிருவேன்.
2: வெக்கமா இல்ல
3: இல்ல
2: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிற
3: போறதுக்கு தான்.
2: அப்ப போயிட்டா ஆனமா?
3: ஆமா.
2: வேற வழியே இல்லையா?
3: இதான் இந்த வழி இருக்கு.
2: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
3: அப்படிதான்.
2: அதையும் மீறி உன்னை தடுத்தா
3: கொலை பண்ணிடுவேன்.
2: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
4: வேற லெவல்.

0: வெளியில போனோம் எல்லாருக்குமே சரியான பசி, ஆனால் கையிலையும் வந்து பெருசாக எதுவும் காசுன்னு இல்லை. ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு ஐடியா இல்லை. நாங்கள் திருப்பி வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணோம். சரி கல்யாண மண்டபம் சண்டே சம ரஷ் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கேங்காக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு வெறும் டைரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கல, நேராக போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளில வரும்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், சாப்பிட்டு தான் போனோம், சாப்பாடு வேற நல்லா இருக்கு, பொண்ணு மாப்பிள்ள யாருன்னாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு
1: சொல்லிட்டு
0: பார்த்தா சாப்பிட்டுட்டு உண்மையாலுமே இது என் லைஃப்ல நடந்தது, யார் நம்புவாங்கன்னு கூட தெரியல. சாப்பிட்டுட்டு வெளியில வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா அந்த பொண்ணு எங்களோட ப்ரொஃபசர்.
1: My God, அப்புறம்
0: உண்மையாலுமே நடந்தது. பார்த்தோன்னே ஐயோ மேம் கல்யாணமா நம்பர்ல. சரி நான் சொன்னேன், சரி கையில இருக்க காசாவது கவர்ல போட்டு மொய் கவர் வச்சிடலாம், தேவையில்ல இதுக்கு மேல பார்த்து நம்ம மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வாரம் கழிச்சு மேம் வந்தாங்க. மேம்கிட்ட வந்து, மேம் நீங்க கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டா இருந்தது, சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருந்தது, நான் உங்களை இன்வைட்டே பண்ணவே இல்லையே, நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஈவென்ட் முடிச்சப்போ தான் வந்தோம், நீங்க
1: கூட்டமா வரணுமா? அப்படியே வருவோம் நாங்களா,
0: நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க மாதிரி, அதனால டைரக்டா வந்தோம். சரி வந்தீங்களே, ஏன் ஸ்டேஜுக்கு வரல? நல்ல வேலை வரல, மாட்டேன்.
1: நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க ஸ்டேஜுக்கு வர.
0: அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்
1: வந்து நிறைய நடந்துருக்கு. ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் காலேஜ்ல
0: நம்ம சோலோவா இருந்தா பண்ண மாட்டோம், ஆனா ஒரு கேங்னு வந்துட்டா நாங்க நல்ல பிள்ளைங்களே கிடையாது. அப்படி வந்து மாற்ற இன்சிடென்ட் தான் இது.
1: இப்போ நான் வந்து காலேஜ்ல படிக்கும்பொழுது ஒரு அதே போல என்னுடைய பக்கத்து ரூம், நாங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்போது எங்களுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு கேங் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து சிவகங்கை மதுரை அந்த ஏரியால இருந்து வந்து ஸ்டே பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட், சரியான இன்சிடென்ட். ஒரு பாட்டுக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட் வந்து என்னன்னு கண்டினியூ பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் 92.8 பிளேட் என்றும் உங்கள் மனதோடு 2271760 2275 3 என்று
0: கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு ஃபன்னான நம்ம டாக்கோட ஒரு கட் எல்லாம் பேசி ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கட் கேமரா ரோலிங்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:35:31 நீங்க இந்த ஷோ கேட்டுருக்கீங்க. ஸோ நான் வந்து அவங்க கூட இணைஞ்சிருக்க விமல் மற்றும் அவர் சாண்டினும் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டயலாக வந்து பிளே பண்ணிருக்கோம், திருப்பி ஒரு வாட்டி பிளே பண்றவங்களுக்காக.
2: எங்க இந்த பக்கம்
3: சாப்பிடுறதுக்கு
2: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
3: கிளம்பிடுதா?
2: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
3: போயிருவேன்.
2: வெக்கமா இல்ல?
3: இல்ல,
2: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிறேன்.
3: போறதுக்கு தான்.
2: அப்ப போயிட்டா ஆகணுமா?
3: ஆமா.
2: வேற வழியே இல்லையா?
3: தான் இந்த வழி இருக்கு.
2: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
3: அப்படிதான்.
2: அதையும் மீறி உன்னை தடுத்தா
3: கொலை பண்ணிடுவேன்.
2: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
1: ஒரு முறையான ஒரு சம்பவம் இது. இது வந்து நிறைய பேருக்கு மனசுல இருக்க வேண்டிய ஒரு டைலாக் தானே வச்சுக்கலாம். பிடிக்காதீங்க யாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு வந்தாங்கன்னா இப்படிதான் கேட்க தோணும், பட் இருந்தாலும் கேட்க மாட்டேன். சோ இந்த டைலாக் யார் பேச போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க?
4: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கீங்க நீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க சார்.
1: டைலாக் கேட்டீங்களா?
4: டைலாக் கேட்டேங்க சார்.
1: கட் கேமரா ரோலிங் ஆக்சன். உங்களுக்கு டைமிங்கே இல்ல, நீங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க. ரெடி?
5: ஏம்லதா மேம், உங்க வீட்டுக்கு யாரோ பிடிக்காத ஒருத்தவங்க வராங்க, அத மன

0: வெறித்தனமா பேசுங்க பாப்போம்.
1: எங்க அந்த எங்க போற சொல்லிட்டே இருக்க போயிட்டே இருக்க
2: தெரியல நீங்களே மனசுல இருந்து பேசுற மாதிரியா இருக்கு.
0: உண்மை சொல்லுங்க, உங்க எதிர்க்க யாரோ பிடிக்காதவங்க தானே உட்கார்ந்துருக்காங்க, எங்க வந்த சாப்பிடறதுக்கு வந்துன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க.
1: அது டயலாக்கே மறந்து போச்சு. அத கேக்கும் போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்குது, சொல்லும் போது இத சொல்றதா அத சொல்றதான்னு குழப்பம் ஆயிடுது.
0: நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலி வரவன கேட்கணும் போல தோணும், ஆனா கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா?
1: நிறைய நிறைய நடக்கும்,
0: நிறைய இருக்குது. மனசுல இருக்கிறது ஏமா கும்பர வைக்கிறோம்னு கேக்குறாங்க.
1: நமக்கு மட்டும் சமையல் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு சொல்லாம பேசாம வந்துருவாங்க. என்ன பண்றது,
0: எங்க வந்து
1: சமாளிச்சுனா
2: அப்பதான் நீங்க கேப்பீங்க எங்க வந்த
0: சாப்பிடறதுக்கு தான்.
1: பாத்துட்டு போலான்னு வந்தேன், சாப்பிட்டு வந்துருப்பீங்களே.
0: பண்ணுங்க. ஹலோ, சிலிண்டர் ஆகி போயிடுச்சு, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு ஒரே ஒரு காலு
2: வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப முக்கியம்.
1: வேற ஏதாவது உப்புமா பலகாரம் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்து அனுப்பிடுவோம் சார்.
2: கண்டிப்பா
0: நீங்க
2: வந்து அதாவது தேவனையே மிஞ்சிட்டீங்க. நீங்க போங்க,
1: இட்லி மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா ஒரு பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம்.
0: அச்சுச்சோ, இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: நல்லமாக இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் மிக நல்ல சுகமா.
3: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன், மிக மகிழ்ச்சி. இங்கெல்லாம் மழை வரா மாதிரி இருக்கு, அங்க எப்படி இருக்கு கிளைமேட்ல? பாண்டியில
2: அதாவது தோசைக்களை சூடா இருக்கிற தோசைக்களை தலைக்கு மேல கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலும், அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் கவுத்து போட்டு அது மேல நடக்க விட்ட ஃபீலும் தான் எங்களுக்கு இருக்குது, வேற எதுவும் இல்ல.
3: வீட்டுக்கு
0: வர விருந்தாலே நினைச்சு நீங்க பெருசா தான் சார் பேச முடியும், குட்டியா பேச முடியாது, கொஞ்சம் பெருசா பேசுங்க.
2: அவங்க வாங்க வீட்டுக்கு, போங்க வீட்டுக்கு.
0: எங்க வந்த போ போ போ
2: சரி.

0: ஓகே.
1: அது ஏதாவது ஒரு குட்டியான டைலாக போடுங்க.
0: சரி ஓகே, உங்களுக்கான ஒரு குட்டி டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஆ கேளுங்க.
1: புரியுங்க.
2: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே அத என்ன? இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
0: ஹலோ,
1: என்ன
0: புரியல எனக்கு. திருப்பி உங்களுக்காக அந்த டைலாக் ப்ளே பண்றேன், நீங்க அந்த நல்லவருக்கு நீங்க நல்லவராவே எடுத்துட்டு போங்க. இதோ கொடுக்குற உங்களுக்காக.
2: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே அத என்ன? இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
0: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
0: இப்ப கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
1: இதுதான் என் விருப்பம், இந்த நாட்டுல என்னுடைய விருப்பம் இதுதான் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். என்ன தவிர்த்து இந்த விருப்பத்தை யாராலையும் இந்த உலகத்துல சொல்லவே முடியாது.
3: சார் லாஸ்ட் மூணு லைன் சொல்லிட்டீங்க, முன்னாடி இருக்க ஒரு மூணு லைனுக்கு வாங்க.
0: அது வந்து அடுத்த வாரம் வந்து சொல்லுவார் அவரு. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி சொல்லிக்கலாம். சூப்பரா பேசுறீங்க. ஹலோ,
1: சரி நான் இதுலயே இந்த ஒரு ரெண்டு வரியே நான் வெவ்வேறு மாடுலேஷன்.
0: சரி ஓகே சொல்லுங்க.
1: இதுதான் என்னுடைய விருப்பம், இந்த நாட்டுல இது என்னுடைய விருப்பத்தை என்ன தவிர்த்து யாராலையுமே
3: யாராலையும் இப்படி பேச முடியாது.
1: அடுத்து அழுதுகிட்டே, இதுதான் என்னுடைய விருப்பம் இந்த நாட்டுல.
0: ஹலோ,
1: என்ன திடீர்னு நீங்க வட்டுக்கு போட்டுட்டீங்க? நடுப்புற
3: முக்கியமான
1: விஷயம் சொல்றேன். இது என்னால மட்டும் இல்ல, இது உலகத்துல இருக்கிற யாராலையுமே சொல்லவே முடியாது.
3: அப்படியான விஷயம்,
0: கண்ணுக்குள்ள பூ பூக்கள் ஒண்ணு பொண்ணுக்குள்ள. அதுதான்
1: சரி, உங்ககிட்ட யாராவது வந்து இது மாதிரி விஷயம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம போயிருக்காங்களா?
3: ஐயோ சார், எனக்கு அது பிள்ளைனா தலைவலி வந்துடும் சார். அதை கேட்குற வரைக்கும்
0: முக்கியமான விஷயம் சொல்லி நானே அதை போதான் பண்ணுவேன். சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவேன், பட் அதை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லிட்டு
1: கிளம்பிடுவேன்.
3: சஸ்பென்ஸ்லாம் நம்மளெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது சார், மண்ட வலி வந்துடும்.
0: அது என்னன்னா மைண்ட் செட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார், கால் பண்ணது ரொம்ப நன்றி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரெண்டு பேருக்கும் நன்றி.
0: தேங்க்யூ. நம்மளுக்கு என்னன்னா நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போமா, அவங்க ஏதாவது டாக் கொடுப்பாங்க, அந்த டாக்ல இன்வால்வ் ஆயிடுவோம். நம்ம பேசிட்டே இருப்போம், சொல்ல வந்த விஷயத்த அவங்களுக்கும் சொல்ல மாட்டோம் நம்ம, ஆனா அவங்களுக்கு அது ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். என்ன விஷயம் சொல்ல வந்தா
3: யாரையாவது கூப்பிட்டு எதையோ சொல்ல வந்துட்டு ஐயோ மறந்து போச்சு அப்படின்னு
0: ரீசன் ஃபேக்ட். முந்தநேத்து என்னுடைய சிஸ்டர் அவங்களை கூப்பிட்டு இங்க வாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு விஷயம் ஆகணும்னு சொன்னேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, வெளியில ட்ரிப் போயிருக்காங்க. வெளியில திருச்சியில அங்க ஒரு இடத்துல வந்து ஒரு சும்மா வாக்கிங் போயிருந்தாங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணியிருக்கோம். செம்ம வாசனை சூப்பரான ஒரு இது என்னன்னா, அது வந்து ஒரு பிரியாணி ஃபங்க்ஷன் இருக்கு. உடனே உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, பிரியாணிக்கு போயிட்டானுங்க, போய் சாப்பிட்டாங்க. அங்கே வந்து என்னன்னா லிமிடெட் பர்சன் வந்து அலோகேட் பண்ணி அவங்க புக்கிங் கொடுத்துருக்கிற ஹோட்டல்களுக்கு. பசங்களுக்கு தெரியல, உள்ள போயிருக்கானுங்க, போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து கவுண்டிங் வந்து திடீர்னு வந்து மேனேஜர் வந்து மேனேஜருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறவங்க ஒரு வாக்கம் வந்துச்சு. இன்னும் இவ்வளோ பேருக்கு நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, நீங்கள் பே பண்ணணும். இல்லைங்க நான் லிமிட்டடாக தான் சொன்னேன், என் பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து யாரோ எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க டாக் வந்துட்டுச்சு. வந்தவொடனே என்ன ஆகிட்டாங்க, எல்லாருமே தேன அனுப்பிச்சாங்க. இவனுங்க எல்லாம் என்ன பண்ணானுங்க, காலேஜ் பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு வாலி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு சட்டி வேணும் அது வேணுமா இது வேணுமா சொல்லி கேட்ட ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டானுங்க. வந்து காலேஜ் ஃபுல்லா ரூம்ல சொல்லிட்டு சரியான திருப்பி

0: எங்க இதுல வந்து நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்னா இதுதான். இது யாருக்காவது போல நடந்திருக்குமா?
1: டக்குன்னு பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மள சுத்தி ஏதோ நடக்குது, நம்ம ஏதோ தப்பிக்கணும், டக்குன்னு யாராவது வந்து எங்க வந்த சாப்பிடுறது.
0: சொல்லுங்க
2: என்ன சார், ஒரு நல்ல விசாரி கூட
0: மாட்டீங்க.
2: நினைச்சிருக்கேன்
0: சொல்லுங்க.
2: சாண்டி மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: மிக மிக மிக நல்லமா இருக்கேன் சார்.
0: சார் எப்படி இருக்கீங்க சார்?
2: ஆக்சன் போட்டீங்களா?
0: இல்ல இல்ல, அங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல வீடெல்லாம் நலமா இருக்குதா? ஸ்ட்ரீட்ல நலமா இருக்காங்களா? ஊர்ல இருக்கவங்க நலமா இருக்காங்களா?
2: I am bachelor sir.
0: ஓகே சூப்பர். இதுவே போதும், இதுக்கே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
1: இதுதான் சார் முக்கியமே. இப்போ நீங்க பேச்சுலரா இருக்கீங்க, இப்ப எங்கயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல எங்கயோ போயிட்டு வரும்போது சடனா ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா?
0: தெரியல. ஓகே
2: நான் எப்படி இருமா சார், மோர் மோர் குழம்பு குழம்பு ரசம்
0: சாம்பாரா காரக்குழம்பா? காரக்குழம்பு போதும்
1: சார். அப்பனா இப்படி இப்படி யோசிங்க, இப்ப நீங்க எங்கயோ சாப்பிட போறீங்க இல்லனா நீங்க ஏதோ உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்ப தெரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து சாப்பிட வந்துட்டாங்க, இப்ப நீங்க அவங்களை ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ணுங்க.
2: எனக்கு பிடிக்காத ஆள் சாப்பிட மாட்டாங்களா?
0: இந்த டயலாக், இந்த டயலாக் அதான் டயலாக் கேட்டீங்களா? டயலாக் கேட்டிங்களா நீங்க? எங்க வந்து சாப்பிட வந்து அந்த டயலாக் இந்த சிச்சுவேஷன்ல பேசணும்
2: சார். அந்த டயலாக் பேசிட்டு அப்புறம் வேணா என்னோட அந்த மாதிரி சொல்லட்டுங்களா?
0: ஆ சரி ஓகே. ம் சரி, கட் கேமரா ரோலிங் ஆக்சன்.
2: ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கீங்க சார்.
0: உங்களுக்கு கட் கேமரா ரோலிங் சொல்றதுல அவ்வளவு மும்முரமா இருக்கு,
1: ரெண்டு பேரும் ஒரு ஆர்வம்.
2: நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டால எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் அடிச்ச மாதிரி.
0: சொல்லுங்க
2: பேசுங்களா. எங்க இந்த பக்கம் சாப்பிடத்தான், ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிட வேண்டியதுதானா? கிளம்பிட வேண்டியதுதான். வெக்கமா இல்ல? இல்ல. பேசிக்கிட்டே இருக்கும்போது நடக்கிற சாப்பிடத்தான், பேச்செல்லாம் பவியமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாதிரியே அது அப்படித்தான்.
0: மீறி தடுத்தா
2: கொலை பண்ணிடுவோம்.
0: அந்த
2: அவர் சொல்லுவாரு சார். வடிவேல் என்ன சொல்லுவாரு?
0: வடிவேல் அதான் சொல்லுவாரு, போக வேண்டியதானே,
2: அப்புறம் என்ன கிளம்பிட வேண்டியதானே.
0: சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க தெரியுது.
2: மருதமலை இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். வடிவேல் நடிச்சது, அர்ஜுன் நடிச்சதெல்லாம்.
0: ஓகே ஓகே புரியுது. Thank you so much. Call பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: Thank you sir. ரொம்ப நன்றி சார். ஆனா எடுத்த உடனே ஆக்சன் அப்படிங்களா? என்ன சார் எதுவுமே
0: இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் இருக்கத்தான் செய்கிறது இல்லவா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. சொல்லுங்க.
2: கேட்டீங்கல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃப்ரெண்ட் சாப்பிட வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு? சாப்பாடெல்லாம் எடுத்து மூடி வச்சிருவாங்க, மூடி செலவு மேல வச்சு வச்சிருவாங்க. வந்த வாமச்சாம்
1: சொல்லுங்க. அல்மீரால வச்சு பூட்டிட்டீங்க தானே?
2: ஆமா. இல்ல இல்ல, இப்போ பீரோலாம் வைக்க மாட்டோம் மேடம், பீரோலாம் கிடையாது. செலாப்ல வச்சிருவோம் மேடம்,
0: செலாப்ல வச்சு துணியை வச்சு மூடுவீங்க?
2: கிடையாது.
0: மாஸ்டர் 1/0 மாஸ்டர் ஒன் பை
2: ஃப்ரெண்ட் என்னும் போது என்ன சார் பண்ண முடியும்?

0: இப்ப மாஸ்டர் கேப்பாரு டி வேணுமாப்பான்னு கேப்பாரு. மாஸ்டர் 1/0 ஒன் பை ஒன்னு கூட சரி பரவாயில்ல, 1/2 பரவாயில்ல, ஒரு டி ரெண்டா பிரிச்சு கொடு, 1/0 கிடையாது.
1: இல்ல இல்ல டக்குனு உனக்கு எல்லாம் ஒரு சொம்பு தண்ணியா அதிகம் நீ கிளம்பு.
2: இல்ல சார், கர்ணாச மாதிரி மேல ஒரு வேர்ல காமிச்ச கீழே அஞ்சு வேர்ல காமிச்சேன்.
0: உண்மைதான். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புது இன்னொச்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.
3: பட ஓபனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கவ்வி தூக்குது. அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது அவர் ஐயோனு அலற சத்தத்தை அப்படியே ஃபேர் அவுட் பண்ணி அது மேல டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறேன். ஓபனிங் சூப்பரா இருக்கும்ல.
1: வீட்டுக்கு வாங்க.
0: ஸோ இந்த டைலாக் வந்து நீங்கள் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கால் பண்ண எண்கள் 2271760 2272752 எண்கள் கால் பண்ணுங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ புத்தி நூற்றி என்றும் உங்கள் மனதோடு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கும் மருத்துவ நேர்த்தெச்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: நீங்க வந்து டயலாக் கேட்ட தெரியல, எவ்வளவு திட்டுற மாதிரி இருக்கு.
7: கால் பண்ணி நம்மள திட்டுறாரு.
5: சொல்லுங்க சொல்லுங்க.
6: வந்தீனா எங்க பண்ணாலும் ஓ சொல்றீனா வந்தீனியா வந்து சொல்லியா
7: வந்துறதான்.
6: எப்படி போற?
5: இப்படிதான்,
7: இந்த வழிதான்,
5: இந்த வழிதான்.
6: சொல்ற
5: நன்றி.
7: எப்படி ஒரு ஐடியாலஜி இல்ல, டக்குன்னு திருப்பி திருப்பி பேசுறேன். நீங்க அந்த மாதிரி ஏதாவது திருப்பி திருப்பி பேசுறீங்களா?
5: திருப்பி திருப்பி நம்ம இதானே பேசிட்டு இருக்கோம்.
7: நான் அந்த திருப்பி சொல்ல, இப்படி திருப்பி சொல்றேன். நான் இந்த மாதிரி ஒரு நாள் டைலாக் இப்படிதான் சமாளிச்சேன். என்னாச்சுன்னா, ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்ட் பண்றேன், கேஷ் ஆன் டெலிவரி வந்துடுச்சு. டக்குன்னு ஹஸ்பண்ட் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க போயிட்டாங்க. இவர் பர்ஸ் செக் பண்ணவரு காசு இல்ல, இதை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து என் பர்ஸ்ல ஒரு 500 ரூபா இருந்தது, பாத்தியா? என்ன பாத்தியா? என் பர்ஸ்ல ஒரு 500 ரூபா காணும், நீ பாத்தியா? என்ன பாத்தியா? நீ பர்ஸ்ல காசு இருந்தது காணும், பாத்தியா? சிரிச்சா மாட்டிக்குவோம், சிரிக்க கூடாது, அதனால கோவமா கேட்கணும். அதனால என்ன பாத்தியா? ஓ, அப்ப நீ தான் எடுத்தியா? என்ன, நீ தான் எடுத்தியா? நீ ஏதாவது ஒண்ணு எடுத்தனா நீ எடுத்தன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, நான் தேடனா? என்ன இல்லன்னு சொல்லு. அப்ப நீ எடுக்கல? என்ன, நான் நீ எடுக்கல? அவர் கடுப்பாயி, அப்ப நீ தான் எடுத்த, என்ன சமாளிக்கிற அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப பாருங்க அந்த டைலாக் சமாளிபிகேஷனுக்கு எப்படி யூஸ்
5: ஆகுது. அதாவது குடும்ப வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்குமே, ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு வாழ்க்கை தான்றது வந்து இவங்க மூலமா தெரியுது நம்மளுக்கு.
7: என்ன கத்தி மேல நடக்கிறதா?
5: அதேதான், கத்தி கத்தி மேல நடக்கிறதா, கத்தி மேல நடக்கிறதா, ரெண்டும் ஒண்ணுதான். தொடர்ந்து கேளுங்க, இது FM 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிகழ்ச்சி நேரு பகுதிக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழர் மற்றும்
2: அர்ஜி சாண்டி.
1: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.
3: எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூபிஸ்தானு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் ஈவினிங். ஓட நான் உங்க ஆர்ஜே சாண்டி ஸ்டுடியோல இருந்து அலியோட விளையாடு நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோலேருந்து நான் இங்கே இருக்கேன். யார் பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைமில் ஜிந்தின் கடல் காற்றோட நம்ம அலையோடு விளையாடி நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்க் திருவாங்கரமே ஷோக்குள்ள போகலாம். நம்மள்கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம்.
3: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: பேர் தானேங்க சிவா.

0: நீங்களும் ஒரு கேம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு வலுவடைஞ்சிருக்கு வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஒருத்தவங்க அவங்களை பத்தி நான் மூணு விஷயம் சொல்லுவீங்க. எண்ட் ஆஃப் எனக்கு சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், எனக்கு என்ன பைக் ரைட் போக பிடிக்கும், ஏதாவது மூணு விஷயம். அது ரெண்டு உண்மை இருக்கும், ஒரு பொய் சொல்லணும். அந்த ஒரு பொய்யை உங்க வீட்டிற்கு நண்பர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல யார் அவங்க பத்தி சொல்ல போறீங்க? அப்பா சூப்பருங்க, இது வரைக்கும் கேவலம் சொல்லுவாங்க, முதல்ல அவரை சொல்ல சொல்லுங்க. இல்ல இவர் நல்லா சுவர் கை கேட்டவங்க, நான் உங்களை நேரத்தையும் ஜெயிரத்தி பாராட்டி உங்கள்ட்ட ஆரம்பிக்கும்.
1: எனக்கு பிடிச்ச மூணு விஷயம்
0: உங்களை பத்தின,
1: என்ன பத்தின, என்ன பத்தின விஷயமா
0: உங்களை பத்தின மூணு விஷயம். அதுல ரெண்டு உண்மை இருக்கும், ஒரு பொய் இருக்கும்.
1: என்ன பத்தி மூணு விஷயம் சொல்றேன். என்னன்னா எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் இயற்கை சார்ந்த இடங்கள் தேர்ந்தெடுத்து போறது, அதை சுத்தி
0: பாக்கலாம்.
1: இல்ல என்னோட வாழ்க்கை
0: ரெண்டாவது
1: மழை ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யறப்ப சுத்தாத இடமே இல்ல, மழை பெஞ்ச வீட்டுக்கு இருப்பாங்கன்னா நான்
0: சுத்தியா நம்ம தனியா சுத்தி பேசுவோம்.
1: மூணாவது பொண்ணுங்க கிட்ட பேச பிடிக்காது.
0: ஏங்க நானும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன
1: சொல்லுவாங்க
0: நீங்க ப்ரோ?
1: மூணாவதுதான்
0: அவட்ட கேட்டுருவோம். அப்படிதானே
1: பேசுறேன்.
0: நம்ம தோண்ட தோண்ட நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்குது. வேற யாரும் அவங்க பத்தி சொல்ல போறீங்க, யாரு கண்டுபிடிக்க போறீங்க? நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க.
1: நல்லா சாப்பிட பிடிக்கும்,
0: சாப்பிட பிடிக்கும். ஒண்ணு
1: லாங் டூர் போவேன்,
0: லாங் டூர் பிடிக்கும். ரெண்டு
1: நல்லா படிக்கும்,
0: நல்லா படிக்கிறீங்களே.
1: பெண்கள்
0: ஒரு படத்துல நாலு பேரும் கனெக்ட் ஆவாங்க. அது என்ன படம் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண போறீங்க? ஓகேவா?
1: அபிராமி ஒரு
0: ஜல்லிக்கட்டுக்காக
1: இருக்கிறது. சசிகுமார், தேர்ட் பிக்ல சிம்ரன், போர்த் பிக்ல வந்து விஜய் சேதுபதி.
0: நாலு பேர் ஒரு படத்துல வராங்க. என்ன படம்?
1: ஒன், டூ, திரிஷா, சசிகுமார், சிம்ரன், விஜய் சேதுபதி.
0: சரி நான் குழு கொடுக்குறேன். ரஜினி சார் படம் சரி இந்த பிக் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து பிரபு, செகண்ட் பிக்ல வந்து பாக்கியராஜ், தேர்ட் பிக்ல திரிஷா, ஃபோர்த் பிக்ல சாந்தா.
1: யாருங்க அவரு?
0: இந்த செக்மெண்ட் எனக்கு கொஞ்சம் இருக்கு.
1: நெக்ஸ்ட் உங்க நாலு பேருக்கு ஒரு கேம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ் தமிழ் மாறு மாறி ஒன்று ஒன்று த்ரீ. நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு, நீங்க ரெண்டு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சைபர் தான் சொல்லுவோம், போட்டோம் இருக்கட்டும். நீங்க என்ன சொல்லுவீங்க? மூணு சொன்னாருன்னா
0: ஃபோர்.
1: ஓகே, எனக்கு ரெண்டு ரெண்டு தான் தேவை. யார் அந்த ரெண்டு பேர்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். நம்பர்
0: ஒன்,
1: ஒன்,
0: ரெண்டு,
1: சூப்பர்,
0: த்ரீ,
1: நாலு,
0: நாலு,
1: ஃபைவ்,
0: ஃபைவ், ஓகே,
1: ஆறு,
0: ஆறு,
1: சிக்ஸ்,
0: நீங்க
1: செவன்.

0: மூணு பேர் தான், ரெண்டு பேர் தான், ஒருத்தர் ஓட்டாடிங்க ரெண்டு பேர் ஜெயிச்சிருவீங்க. அவர் த்ரீ முடிச்சிருக்காரு, அவர் த்ரீ முடிச்சிருக்காரு.
1: நாலு
0: நாலு ஃபைவ் ஃபைவ் ஆறு ஆறு
1: செவன்
0: செவன் ஒரு சாங் நான் படிப்பேன், உன்னாலே உயிர் வாழ்கிறேன்,

0: இன்னும் ஜனாதனம் வின் பண்றாங்க. இங்கேயும் ஜனாவே வந்து கை ஓங்கி இருக்கு. இன்னொரு கேம் இல்லமா, இது வந்து ஒரு சாங் நான் படிப்பேன், அது என்ன சாங் நீங்க கண்டுபிடிங்க, பாட்டை நான் படிப்பேன், அது பாட்டை என்ன பாட்டு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, என்ன பாட்டை கொடுப்போம். உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உனக்காக பெண்ணே, கட்டினை மாற பெண்ணை இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்துட வழி இல்லையா. சரிய எவ்வளவு காரணம் வந்துடுறாங்க. இந்த பாட்டு கொஞ்சம் புதுப்பாட்டு. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம், சொல்லவே இல்லையே வந்து யாரும், கொஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதும் காலையோ. அந்த பாடுதான், அந்த பாடுதான் அவரு கண்டுபிடிச்சாரு. சிவா ஒரு கண்டுபிடிச்சாரு. சரி, இப்ப ஒரு பாட்டு, இந்த பாட்டு கண்டுபிடிச்சிருங்க. கூகின்ற குயிலை கூட்டுக்கள் வைத்து பாடு என்று சொன்னால் பாடாதம்மா. சரி, இந்த பாட்டு எஸ்எம் ப்ளாக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாம். யாரை போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் தொடர் போல் தெளிவாய், நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இப்ப கண்டுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். இரு காலின் இடையிலே உறவுக்கும் போனையா வந்து விட்டார். இன்னொரு பாட்டுக்கு போமா, இன்னொரு கேள்வி போமா, ராபிட் ஃபயர் மாதிரி. அஞ்சு செகண்ட், அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று வரும். இப்போ வந்து அஞ்சு செகண்ட்ல அஞ்சு பூ பயிர தூரம் இருக்கலாம். யார் வரீங்க முதல்ல? ஜனாபுரம் ஆரம்பிக்கலாம். ஓகே, அஞ்சு செகண்ட்ல அஞ்சு வில்லன் ஆக்டர் பேர் சொல்லுங்க.
1: பிரகாஷ் ராஜ் ஒண்ணு, விஜய் சேதுபதி
0: ரெண்டு,
1: கமல்
0: மூணு,
1: ரஜினி
0: ராகுவரன் சூப்பர். நாலு செகண்ட்ல நாலு காமெடி
1: என்ன? சந்தானம், வடிவேலு, ஐயாபுரி.
0: ஓகே, நாலு சொல்லிட்டாரா? மூணு செகண்ட்ல மூணு சயின்டிஸ்ட் நேம் சொல்லு.
1: ஏபிஜே அப்துல் கலாம்.
0: எல்லாரும் சொல்றாங்க அப்துல் கலாம். ஒண்ணு
1: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ரெண்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின்.
0: ஓகே ஃபைன். ரெண்டு செகண்ட்ல ரெண்டு பூ பேர் சொல்லுங்க.
1: ரோனு பூ,
0: ராமரை. ஓகே, ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு, ஒன் டூ. அந்த ஒரு பாட்டு அதுவும் டக்குனு வந்து வண்டி வரீங்களா? நீங்க அதெல்லாம் பேசுங்க. சிவாபுரம் நீங்க வாங்க. அஞ்சு செகண்ட்ல அஞ்சு பூ பேர் சொல்லுங்க.
2: சாமந்தி, மல்லிப்பூ, குண்டுமல்லி, ரோஜாப்பூ, ராமரை.
0: ஓகே சூப்பர். நாலு செகண்ட்ல நாலு ஹீரோயின் பேர் சொல்லு.
2: த்ரிஷா, தமனா, நயன்தாரா,
0: சிம்ரன். சிம்ரன். மூணு செகண்ட்ல மூணு சயின்டிஸ்ட்.
2: மூணு சயின்டிஸ்ட். எடிசனு, ரகாம்பல்,
0: ஜானுபஸ். ரைட் பிரதர், ரைட் பிரதர். இருக்கட்டும். ரெண்டு செகண்ட்ல, ரெண்டு செகண்ட்ல ரெண்டு சாப்பாடு.
2: ரெண்டு சாப்பாடா? ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன்
0: பிரியாணி. பிரியாணி காமன் தான், சரி பரவாயில்ல. ஓகே, ஒரு செகண்ட்ல பாட்டு.
2: ஒரு பாட்டு
0: என்ன பாட்டு சொல்லணும். ஓகேவா, இப்ப ஒரு சுச்சுவேஷன், இப்ப காலையில எழுந்து வரீங்க, வீட்டு வாசல வரீங்க, செம்ம கிளவுடியா இருக்கு, மழை செம்மைய பெய்யுது, அப்படி வெளியே வரீங்க, இந்த சார் எல்லாம் உங்க பேர் மேல அடிக்கிட்டு ஒரு பாட்டு சுத்தம்ல நிக்கிறீங்க, நெய் மறந்து. இப்ப உங்க மனசு என்ன பாட்டு தோணுது?
1: ஒரு தரவே இல்ல.
0: நீங்களும் கேட்கற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவரே வந்து குடுத்தாரு, அப்பா குடுத்து தொலைந்தான்டா சொல்லிட்டு பாக்கெட்ல வைக்கிறீங்க. டக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து உங்களோட 10,000 ரூபாய் கடை கேட்கறாரு. இப்ப உங்க மனசுல என்ன பாட்டு ஓடுது? நாங்க இருந்து வர நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம். என்று முதல் மனதோடு

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 5:18. அலையோட விளையாட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோட யார் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னா, உங்க அன்பு நண்பன் ஜார்ஜ் தான் அங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்து ராக் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.

திரும்ப வரேன் மனதோடு.

0: நேரம் 5:30 அலையோட விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 உங்க அன்பு நண்பன் ஜார்ஜ் அலையோட நல்லா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பேசிடுவோம்,
1: வாங்க மறுபடியும் பேசலாம். நம்மகிட்ட பேசுறதுக்கு இன்னொரு ப்ரோ தனியா ஆப்ஷன் வந்துட்டு அப்படியே மடக்கி ஒரு டாக்கிங் மணி எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். பேசலாம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் வேல்முருகன். வேல்முருகன் சாரு, அவருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குமா? சரி ஓகே, அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஓகே ப்ரோ, சோலோவா வாக்கிங் போறீங்களே, என்ன காரணத்துக்குமே தனியா தான் வருவீங்களா? இன்னைக்கு தனியா தான் வாக்கிங் போவோம், டெய்லி வாக்கிங் போறதுக்கு பார்ப்போம். அதனால ஓகே, ஈவினிங் டெய்லி வாக்கிங் போவீங்க, ரெகுலரா இது பார்க்கமா? வெளியில வரும்போது இன்னொருத்தரும் பரவாயில்லையே, தான் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம், இவங்களும் பண்றாங்களே அப்படின்னு ஒரு சில விஷயம் நம்ம இருக்கணும். அது மாதிரி என்ன தோணிருக்கா? அருமையான கருப்பனையா இருக்கு, நானும் எக்ஸைஸ் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நடந்திருக்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும் நம்ம வச்சுங்களா, ஒருத்தவங்க வருவாங்க வந்துட்டு, இப்ப எழுந்துருக்க சின்ன பிள்ளை ஒண்ணு பாத்துது நல்லா வாழ்ந்திருக்கே, உங்க அப்பா நம்ம உன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நல்லா பாத்துக்கு போவாரு. போனதுக்கு அப்புறம்

கண்டுக்காம போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எங்க வீட்டுல சொல்லி அப்புறம் வந்து கேட்பாங்க, என் ஃப்ரெண்டு தான் வீட்டுல வரும் எங்க அப்பா வந்து ராம் கவர் கவர் தான் சொந்தக்காரமா நம்மளுக்கு தெரியாது. போன எடுத்து நம்ம அதாவது யாருன்னு தான் கேட்போம், எதுவும் யாரா என் குரல் கூட தெரியலையா அப்படின்னு கோச்சு வரலாம் இருக்காங்க. அது மாதிரி நடந்திருக்கேன், சொந்த மாமாவே பேசுவாரு, நேரில் ஒரு மாதிரி இருக்கும், போன்ல ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி பேசும்போது இப்போ நம்பர் வந்து வேற நம்பர் பேசும்போது நான் வந்து வேன் நம்பர் சொல்லி திருப்பி வச்சிட்டேன். கட்சியில பார்த்து எங்க மாமா தான் பேசிடுறாரு, எங்க அப்பா கூப்பிட்டு இருந்தா கேட்டுக்கிறாரு. ராங் நம்பர் திட்டு வரைக்கும் அவர் மாமா ட்ரை பண்ணலையா? ஆமா, அவர் வந்து உங்க வேற வாய்ஸ் எனக்கு வந்து கலாய்க்கிறான்னு நினைச்சிட்டேன். கட்சியில அவரு எங்க மாமா சும்மா கலாய்க்காது என் போன வையா. சரி ஓகே, அப்புறமா மாமா டப்பாலஜி பண்ணிட்டீங்களா? ஒரு கேம் வச்சிருக்கேன், ஒரு நாலு பிக் வச்சிருக்கேன், நாலு பிக் வந்து ஒரு மூவில கனெக்ட் ஆகும், அது என்ன மூவி நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே சரி ஓகே, இந்த பிக் ஃபர்ஸ்ட் பிக் வந்து சிங்கப்புலி, செகண்ட் பிக்ல வந்து ஆக்டர் சரவணன், இது வந்து திரு மனோஜ்காந்த், இவர் வந்து முத்துக்குமரன். இப்போ லீடிங் இப்போ நிறைய படத்துல ஒரு தான் வராரு, இவங்க நாலு பேரும் ஒரு படத்துல வாங்கிட்டு வராங்க. என்ன படம் ஆதி கருணம் தாய்க்கு என்னங்க நான் முடிச்சுட்டு முடிச்சிட்டீங்க? சரி ஓகே, அடுத்த தூக்கி போவோம். இருங்க வாங்க, இது கவனத்தை வர விளையாடுறாங்க. இது வாங்க ஃபர்ஸ்ட் பிக்ல பசுபதி, செகண்ட் பிக்ல ஒரு கேங் கபடி விளையாடுங்க, தேர்ட் பிக்ல அனுப்பாமா, ஃபோர்த் பிக்ல வந்து அம்மி, இவங்க நாலு பேரும் ஒரு மூவில கனெக்ட் ஆகிறாங்க. பசுபதி கபடி விளையாடுறாங்க, அனுப்பாமா இருக்காங்க, அமீர் இருக்காரு, டைரக்டர் இருக்க மாட்டேன், இவங்க நாலு பேரும் ஒரு கனெக்ட் ஆகும். ஓரளவுக்கு புதுப்படம் தான், வடிவேல் சார், தேர்ட் பிக்ல வந்து ரகுவரன் சார், ஃபோர்த் பிக்ல பாலிவுட் ஆக்டர் சுபாஷா பாபு. இவங்க நாலு பேரும் ஒரு படத்தை விளையாடுறாங்க, என்ன படம் நீங்க வீட்டுல எல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்த பேங்க்ல வாங்க நான் பேசுறேன். விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அடிக்கடி இந்த படத்துல நிறைய புகை மாதிரி கவனிச்சே இருப்பாங்க, ஊட்டி குளிருங்குவாங்க கேட்டா, குளிர் பிளேஸ் நடந்த ஷூட் பண்ண படம் அப்பா ஒரு வழியா முடிச்சுட்டாருப்பா. சரி ஓகே, நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும். நீங்க இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களா? கேட்கிற பழக்கம் இருக்கா? கேட்கிற பழக்கம் இருக்கா? சரி நான் பாடலாம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், இன்னும் பாடம் சொல்லுங்க. ஓகேவா? பெண்களை நிமிஷத்துல பாப்பிடா, உன் இனிய கண்ணியும் பிடிக்குதே, கண்களை நேரா பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே, தூரத்தில் நீ வந்தாலே மலையடிக்கும், மிகப்பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முடிஞ்சிடும். நானே பாட்டு பாடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ண கேம் என்ன அது, நான் பாட்டு பாடுறேன், நீங்க ஒன்றும் முடிக்க இல்லைங்க. இல்ல எங்க ஆர்ஜி பாட்டு பாட சொல்லுங்க. சூர்யா சார் படம் மறுபடியும் சொல்ற கேளுங்க, பெண்களை நீ கொடுத்து பார்த்துடா, உன் இனிய கண்ணியும் பிடிக்குதே, கண்களை நேரா பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்கிறேன், தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும், மிக பிடித்த பாடம் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். இருக்குமாவா? ஹலோ, குழு கொடுக்குறவங்க இருங்க, நான் அடுத்த தங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க, அடுத்த தங்க உங்கள்கிட்ட பேசுறேன். சொல்லுங்க, காக்கா படமா? காக்கா கேடுதான் கண்டுபிடிச்சிங்க, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க, அடுத்த தங்க பேசுறது மாற்று கொடுத்துருக்கல, நீங்க போய் கூட்டு வாங்க பணிய சொல்லுங்க. பாட்டோட எங்க நம்ம கிளம்பி அறுபத்தி எட்டு நூற்றி புள்ளி எட்டு என்று

கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:43 அலையோடு விளையாட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 அன்பு நண்பன் ஜார்ஜ் ராக் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடுவோம்,
1: பொய் வந்து ஆபீஸ் போறது ரொம்ப பிடிக்கும் சொல்றது பொய்.
2: அப்படியா? அதான்

ஒரு மூவில கனெக்ட் ஆகும், அது என்ன மூவி நீங்க சொல்ல போறீங்க? ஓகேவா, சிங்கம் புலி, செகண்ட் பிக்ல வந்து சரவணன், ஃபர்ஸ்ட் பிக்ல முனிஷ் காட்ஸ், ஃபர்ஸ்ட் பிக்ல முத்துக்குமார். இப்ப ரீசனா வந்த படம்

0: கணக்கெல்லாம் உனக்கு கேட்க மாட்டான். அஞ்சு செகண்ட்ல அஞ்சு டச்சு சொல்லுங்க நான் சொல்லுவேன். இருங்க, அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ஆக்டர் நேம்.
1: சூர்யா, அஜித், தானுஷ், கார்த்திக், சிவகார்த்திகேயன்.
0: எல்கேஜி பாப்பா வந்துட்டாங்க. இருங்க, நாலு நாலு செகண்ட்ல நாலு வில்லன்.
1: ரகுவரன், விஜய் சேதுபதி. ஐயோ, விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ்,
0: பிரியாணி பரோட்டா.
2: நீங்கள் மனதோடு

0: நேரம் 6 மணி. FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோட விளையாடு நிகழ்ச்சியில அன்பு நண்பன் ஜார்ஜ் அலையோட சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப யார் கூட எப்படி விளையாடுறாருன்னு பாக்கலாம்.
1: ஓகே வாங்க, மறுபடியும் நம்மள்ட்ட அடுத்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பசுபாண்டி.
1: பசுபாண்டி, இன்னொரு சில விரும்பாண்டி அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க.
2: விஜய்.
1: ஓகே விஜய். பசுபாண்டி விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல?
2: பாண்டி
1: நீங்க காத்தவங்க வந்தீங்க, அவர் வாக்கிங் வந்திருக்காரு. ரெகுலராகவே பேசிட்டு வந்துருங்க, உடம்பு குறைக்கலாம். ஆ வாங்க, இதுக்கு இந்த ஒரு இல்ல டாபிக்ல வந்திருக்கோம். இல்ல உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜாகமா ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷனோடய பார்ப்போம். யாராவது சொல்லுவாங்க நம்மள நம்மளே கண்ணாடியில பாத்துட்டு நாலுல இருந்து குறைக்கிறேன் நான் உடம்பு ஃபிட்னஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அவ்வளவு வேகமா ஆரம்பிச்ச அந்த விஷயம் ஒரு வாரம் சாப்பிட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய அது மாதிரி நீங்க இது மாதிரி எடுத்து
3: அது நிறைய
1: பால்பாண்டி ப்ரோ, உங்களுக்கு அப்படி எதனா ஆரம்பிச்சு
2: ஒவ்வொரு நியூ இயர்க்கும் இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பேன். ஒரு வாரம் போவோம் அப்புறம் வந்துடும், ஃபிட்னஸ் ஃபிட்டா இருக்கிறோம், ஜிம்முக்கு போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே ட்ராப் பண்ணலாம் பண்றோம்.
1: சரி ஓகே ஃபைன். இதாவது உங்களுக்கு வந்து நீடித்து உங்க ஃபிட்னஸ் வர கூப்பிடுவாங்க. கடைசி வரவே மாட்டாங்க, படத்துக்கு போகும்போது முக்கியமான வரமாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு பஸ் பண்ணி

0: விஜய் வந்து ரொம்ப வந்து பொலைட்டா அவரை மாட்டி விட மாட்டாரு. கால்பாண்டி கிட்ட கேட்போம், கால்பாண்டி ப்ரோ நீங்க எப்படி எதுனா வரந்து வரன்னு காக்க வச்சிருக்கீங்களா?
1: அந்த மாதிரிலாம் இல்லை, கிளாஸுக்கு தான் அதிகமா போவோம், மற்ற படிக்கிறதுக்கு ஒண்ணா போவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஒன்னா படிப்பாளிகள். ஆமா, அதனால வந்து ஒன்னா பேசி வச்சுட்டு டைமிங் ஃபாலோ பண்ணிருக்கீங்க.
0: ஆமா, சரி சரி ஓகே. வேற வெளியில போய் மாட்டி விடணும் யோசிக்கும் போது உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், அதுல ரெண்டு உண்மை ஒரு போய், ஏன்னா உங்களுக்கு சைல்டு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிச்சோ நம்பிக்கை பார்க்கலாம். ரெண்டு உண்மை சொல்லணும், ஒரு போய் சொல்லணும். நல்ல விஷயம் பத்தி கைண்ட் ஆஃப் நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா சமைப்பேன், ஏதாவது அது ரெண்டு உண்மை ஒரு பை. அந்த பைய வந்து பால் பண்ணி ப்ரோ பண்ணுறது நல்லா
2: கோவப்படுவேன். கோவம்ன்றது எங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக வரும், கோவப்படுவோம்.
0: சாப்பாடு அதிகமா சாப்பிடுற பொய் இருக்குல்ல, சொல்லுங்க
2: பாத்துட்டு இருந்தீங்க.
0: படிக்கும் போதே தூங்கிடுவேன்.
2: அடுத்து
0: நல்லா விளையாடுவேன்.
2: விளையாடுவீங்க? ஓகே,
0: கிளாஸுக்கு போக மாட்டேன்.
3: ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும். அப்ப நான் என்ன பண்றது? கால் அட்டென்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 6:09:30 விளம்பரத்தை தொடர்ந்து தொடர்வது மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை என்ஜென் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து இன்று புதுடெல்லியில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியான அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குவாட் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலக அளவிலான எரிசக்தி சந்தையில் பாதிப்பு ஏற்படும் போது பரஸ்பர எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மோட்டகி ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அபூர்வ தனிமங்களின் விநியோகம் மற்றும் பயன்பாடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய கட்டமைப்பு விதிகளும் இறுதியாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று இன்றுடன் 12 ஆவதை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதில் அரசின் இந்த 12 பயணம் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கொள்கை ஆவணங்களை மாற்றத்திற்கான கருவியாகவே மாற்றியிருப்பதாகவும், அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதே அரசின் தாரக மந்திரம் என்றும் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும்.

0: அதேவேளை கலாச்சார பெருமிதமும் வலுப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா தற்போது சொந்த இறையாண்மையை காத்துக்கொள்ளும் திறன் படைத்த வலுவான பாதுகாப்பான நாடாக உலக அரங்கில் நிற்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்.
1: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனான தமது நீண்டகால அனுபவங்கள் குறித்து அப்னாபன் என்ற தலைப்பில் எழுதியுள்ள நூலை இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடியும் மத்திய பிரதேச முதலமைச்சராக திரு சௌஹானும் இருந்தபோது இருவரும் இணைந்து இரு மாநில மக்களின் நலனுக்கு பாடுபட்ட விதம் குறித்து இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் உள்பட அனைவரும் இந்நூலை படிக்க வேண்டியது அவசியம் என திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் கூறினார். முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர். இன்டர்நெட் சேவை அதிகம் இல்லாத பகுதிகள் மற்றும் இதர பகுதிகளில் சிறு அளவிலான ஹாட்ஸ்பாட் மையங்கள் மூலம் பயனர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்குவதற்கான PM வாணி திட்டத்தின் கீழ் பயனர்களின் வசதிக்கான பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. QR கோடு மூலமான பயனர் அங்கீகாரம், எளிய ஹாட்ஸ்பாட் பெயர்கள், குறைந்த கட்டணத்தில் குறுகிய காலத்திற்கான சேவை திட்டங்கள் போன்ற அம்சங்கள் இதில் அடங்கும். வரும் ஜூலை மாதத்திற்குள் இப்புதிய வசதிகள் பயனர்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு PM வாணி திட்டத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ராஜஸ்தானில் பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லைப்பகுதியில் உள்ள சஞ்சு புறக்காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். எல்லைப் பகுதிகளுக்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இதையும் சேர்த்து திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியிலிருந்து விலகி ஆளும் கட்சியில் சேர்ந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதங்கள் உரிய நடைமுறைகளின் கீழ் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு குறைந்துள்ளது. இதற்கிடையே எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும்போது கட்சித்தாவல் தடை சட்ட விதிகளை பின்பற்றக் கோரி அஇஅதிமுக சட்டப்பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்துள்ளது. ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை எஞ்சன் அஞ்சலகம் இன்று தொடங்கப்பட்டது. ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிநவீன அஞ்சலகத்தை திறந்து வைத்தார். சென்னை மாநகர் மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி அஞ்சல் கோட்டம் முதுநிலை கண்காணிப்பாளர் திருமதி இனக்கொள்ளு காவியா உள்பட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேஜர் மனோஜ் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
3: இந்திய அஞ்சலக துறையுடைய ஒரு புது முயற்சி, நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள், அதாவது ஜென்சி, அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சர்வீசஸ், அங்கே இருக்கிற ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேம்பாட்டை பண்ணி அவங்கள கவரக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக வந்துட்டு உருவகப்படுத்துறது இது 3வது முயற்சி. தபால் துறை சேவையானது வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்போ புதிய தலைமுறை விரும்புகிறாங்க. ஜஸ்ட் ஒரு QR கோடு மூலமாவோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின் வச்சிருக்கோம். அது மூலமா வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸ் இல்ல ஃபைனான்சியல் சர்வீஸ் அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனைகளை பண்ணிட்டு முடிச்சுட்டு நிதாக அவங்க கிளம்பலாம்.
1: தென்மேற்கு பருவமழை இன்று அல்லது நாளை வாக்கில் கேரளத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. June 1 கேரளத்தில் பருவமழை தொடங்குவது வழக்கம் என்ற நிலையில் மாநிலத்தின் தென் பகுதிகளில் இன்றே பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் June 1 வரை மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில்

தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, சேலம், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழக உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர தமிழகத்தில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாகும் பட்சத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் கடற்கரைக்கு அப்பால் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பினால் கவிழ்ந்து போன படகு ஒன்றில் இருந்து 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகளில் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர காவல் நிலைய போலீசார் உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இன்றைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு 2வது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெறும். 2025-26 நிதியாண்டில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் வருடாந்திர விற்பனை 1,87,000 கோடி ரூபாயாக அதிகரித்து புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் லட்சக்கணக்கிலான ஊரக கலைஞர்கள் கடுமையாக உழைத்து இந்த சாதனையை எட்டியிருப்பதாக KVIC தலைவர் திரு மனோஜ்குமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக BJP தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக MLA திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை எண்ஜன் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
5: ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். எல்லாருமே மனைவிரும்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு மிருத்தமான பாடலை கேட்க போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் ஃபோன் எடுக்க போறீங்க, கால் பண்ண போறீங்க, எங்க கூட பேச போறீங்க, உங்களுக்கான பாட்டை கேட்டு ஜாலியாக ஜெயப்பட போறீங்க. கால்

0: எண்கள் 2271 7 2275 2 3 0 என்ற எண்களுக்கு வந்து கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 எண்கள் சேர்த்து கால் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கஜரங்க.
0: நலமாக இருக்கும், யாராவது சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பருவரகம் படத்துல இருந்து காதல் என்று சொன்னால் அந்த பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பா உங்களோட பாட்டு வருது கேட்டா படுக்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார, நன்றி நன்றி நன்றி.
0: நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா திருப்பி நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கங்க. 2271 7 6 0 2275 2 3 0 என்ற எங்களுக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பதே. நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலன் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம், மறவாதீர்கள். ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேரம் அடுத்த தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரேந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யாரேந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் என் ஜீவன் பாடுது, பாடல் ஒரே முறை.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு கேட்டா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. நன்றி,
1: மிக்க நன்றிங்க சார்.
0: நீங்களும் உங்கள் விற்பனை பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 2271760, 2275230 என்ற எண்களை கால் பண்ணுங்க. வெளியே நேர்கள் மற்றும் மொபைல் கால் பண்ணுறவங்க இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்களை சேர்த்து கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இது நிகழ்ச்சி மன விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முக்கிய படத்துல இருந்து சொல்லிட்டாலே ஒரு அருமையான பாடல். உந்தன் பார்வையிலே குளிர் பனி மூட்டம், உதிரும் வார்த்தைகளிலே ஒரு கிளிக்கூட்டம், பனிக்குள் குளிரூட்டும் உந்தனை இணைக்கின்ற சொல்லோட்டம், இசையன தாளாட்டம் நீ எந்த இதயத்தின் துடிப்போட்டம், கற்பனைகளின் மின்னோட்டம் நீ எந்த காதலின் பூந்தோட்டம், மலரட்டும் கவியாக காற்றில் மிதக்கட்டும் இசையாக சொல்லிட்டாலே.
0: சரிங்க சார், கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது 98.8. என்றும் உங்கள் மனதோடு நீங்களும் கால் பண்ணி உங்களோட விற்பனை பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா 2271760, 2275233 என்ற எண்களை கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுறவங்க தான் 0413 என குறிப்பிட்ட எண்களை கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புதை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரம் எடுத்துருச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருந்து பேசுறீங்க?
1: ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அமர்கலம், பாடல் வந்து மேகங்கள் என்ன தொட்டு போனது என்ன, அந்த பாடல் வேணும் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வருது கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், உங்களுக்கு மாலை வணக்கம். நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரைன்போ பொது 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளோட ஃபேவரட் ஷோ மனைவரும் இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், பவுனகிரில இருந்து விரும்பி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வா வா வசந்தம் படத்துல இருந்து பூவே சிறு பூவே சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு வரைக்கும் கேட்டு
1: கொடுக்கலாம். நன்றி,
0: தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் விருப்பான பாடல் கேட்க விரும்பினீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275230 என்று கால் பண்ணுங்க. இது ரெயின்போ புது நூற்றி எட்டு பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் புதிர் கட்சி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யார் எங்க கேட்டிருக்கீங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு முன்னேறு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படமும் பாடலும் கவிதை நிலையில் இருள் தொடும் முன்னிரவு இளம் பெண்கள் பாடுகையில் பொன்மாலை நந்தவனத்தில் இருந்து பூமகள் ஆடுகையில் வெண்முகில் இணையும் இடி மின்னலுடன் மழை சூழலில் சாரலில் வாழ்த்து உடல் நலமும் மனநலமும் இணையரோடு அகவை 70-80 என வாழப்போகும் அவள் சுமங்கலிதான்.
0: ஓகேங்க சார், உங்களுக்கு பாட்டு வருது கிட்டே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோர்ம நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க மருத்துவரை யாராவது தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் கடலூர் கடலூர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன்.
0: கடலூர் கார்த்திக், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பிர்சா இல்ல நயன்தாரா இந்த படத்துல இருந்து என்னாச்சு பாடல் வேணும்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வரது கேட்டஜே பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: ஓகே,
0: உங்களுக்கான பாட்டு வரது கேட்டஜே பண்ணுங்க. தொடர்ந்து கேட்கிறது FM 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ஊடுருவல் போன்ற காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பு மாறிவரும் பிரச்சினையை எதிர்கொள்வது குறித்து மத்திய அரசு உயர்நிலை குழு ஒன்றை அமைத்துள்ளது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பி பி நவுலேக்கர் தலைமையிலான இக்குழுவில் மக்கள் தொகை ஆணையர் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசக்கி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து உள்ளார். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அடுத்த தலைமுறை என்ஜன் அஞ்சலகம் இன்று தொடக்கப்பட்டது. மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் அரசு மானியத்துடன் காளான் உற்பத்தி கூடம், பசுமை குடில், பண்ணைக்குட்டை, மண்புழு உரத்தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைத்துக் கொள்ள விரும்பும் தோட்டக்கலை விவசாயிகள் ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலை துறைக்கான கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் நில அளவைத்துறை அதிகாரிகள் இன்று ஏனாமில் உள்ளூர் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து டிஜிட்டல் நில அளவை பணிகளை தொடக்கியுள்ளனர். அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் முன்னிலையில் மேட்டக்கூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிராமவாசிகள் பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு சர்வதேச யோகா தின விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் யோகா தினம் குறித்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் 21 பிராந்திய மொழிகளில் விளக்க கையேடுகளை வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று 7:30 தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்ட தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம். இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒரு மடத்தை நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? நீங்கள விருப்பமான பாடல் கேட்க விரும்பினா கால் பண்ணுங்க 2271760, 2275230 என்று எங்களுக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்திர நிகழ்ச்சி, மன விரும்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்த நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: கமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார்.
2: ஆ, சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து நிழல்கள் படத்துல இருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது, அந்த பொன் மாலை பொழுதுல அந்த பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார்.
1: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து நிழல்கள் படத்துல இருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது, அந்த பொன் மாலை பொழுதுல அந்த பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வரதே கேட்டு ஜெய் பண்ணுங்க.
0: தேங்க்யூ சோ மச்.
1: தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760, 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இங்க தாதா கிங்
4: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
5: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாக

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி

0: ஆகவும் ஊரக பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உன்னாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் தாக்குதல் நடத்தப்பட்டது.

0: உள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது FM ரெயின்போ பொது 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26:36. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிருமதே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: வடலூர்ல இருந்து ராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பூமழை பொழியுது படத்துல இருந்து ஏமாமா ஏமாமா, எஸ்பிபி சித்ரா பாடின பாட்டு சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டஜே பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: ஓகேங்க சார்,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புது நிகழ்ச்சியில் ஒரு மட்டும் நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: என்ன புதுப்பட்டு ராஜா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். பாஷா படத்துல இருந்தேன்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வர்றது கிட்டச்சே பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பொது 98.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ பொது 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை நமது எஃப்எம் 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி ஒரு மரத்தினர் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ் செல்வி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜானி படத்துல இருந்து ஆசைய காத்துல தூது விட்டு அந்த பாட்டு.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட ஜெய பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றிப்பா.
0: தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ பகுதி 100.8 சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேர்களை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பதே உங்களோட ஃபேவரட் ஷோ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யாரை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
5: ராயன்.
0: ஆ, சொல்லுங்க சார், என்ன பாட்டு சார் வேணும்?
5: நினைவு சின்னம்.
0: நினைவு சின்னம்ல
5: சிங்கார சீமையிலன்னு ஒரு பாட்டு.
0: நினைவு சின்னத்துல இருந்து சிங்கார சின்னங்களா?
5: சிங்கார சீமையிலே.
0: ஆ, சரிங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு வருது கேட்டா ஜெயப்படுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
5: அப்ப நம்ம சார்

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விருப்பதை. நேரம் 7:52, 16 நிகழ்ச்சியில் வரும் மரத்தில் நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம், என்ன பாடல் வேணும்?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு 20, 18 இது திரைப்படத்தின் பேர் சார்.
3: கண்டிப்பா
4: ரகுமான் அவர்களுடைய இசை, சின்னையுடைய குரல்ல சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா, அந்த சாங் போடுங்க சார், ரொம்ப அற்புதமா இருக்கும்.
3: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்திருக்கிறது கேட்டது. அப்புறம் தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
4: தேங்க்யூ சார், பை பை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். 3 நாள் பயணமாக இன்று சிக்கிம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்த இதனால் ஏதுவாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக நாளை புதுடெல்லி செல்கிறார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசு சார்பில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை அவர் திறந்து வைக்கிறார். நாளை மாலை தலைநகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு விஜய் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அடுத்த தலைமுறை என்ஜன் அஞ்சலகம் இன்று தொடக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன்வரை 4.3 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். 3 நாள் பயணமாக இன்று சிக்கிம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 8:42. சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
6: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ரெயின்போ புதுவை 102.8
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.

இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போ புது 92.8 நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புது 92.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேர்கள் அனைவரையும் தேன் சந்ததி வானம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பவாதாரணி, திப்பு, தனுஷ், அபய் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:21. 7 நொடிகள். பகலில் துளைத்த நம்மை ரகசியமாய் மீட்டெடுத்து தருகிறது இந்த நள்ளிரவு பாடல்களும் தனிமையின் மௌனமும். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், காக்கி சட்டை திரைப்படத்திற்காக அனிருத் சாஷாத்ரி கோபாலன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேரிங் தேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும் நிலவு வார்த்தைகளின்றி பேசுகிறது. கவலைகளை மறந்து உறங்கு என்று மெல்ல தாளாட்டுகிறது. தேன் சிந்து தேவாலம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கார்த்திக் சாஷா திரிபதி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு. ஓகாதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் உங்களுக்காக.

நேரம் 9:29:57. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இருள் என்பது கருப்பல்ல. பகல் முழுக்க நாம் சிந்திய கண்ணீருக்கும் புன்னகைக்கும் ஓய்வு தரும் ஒரு மெல்லிய திரை என்போம். நீட்மோகன் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். நானும் ரவுடி தான் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ரேடியோவில் வழியும் இந்த வசி, காற்றில் கரையும் தூதரல்ல, இது இசை. இது வசையும் செய்யும் ஒரு வழிமல்ல, தூக்கம் இல்லாத உன் விழிகளுக்கு இதயம் தரும் ஒரு மெல்லிய ஒத்தடம் என்போம். மெல்லிசையோடு கரைந்து பார்ப்போம், இன்னிசையில் இணைவோம். பிரதீப் குமார் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிடைக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
3: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
1: FM ரெயின்போ புதுவை 102.8
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
3: ஹாய் ஸ்நேகிதியே.
4: நேர்களை, நமது FM ரெயின்போ 102.8 சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:46. 53 நொடிகள். உலகம் உறங்கிய பின்பே உண்மைகள் பேசுகின்றன. நள்ளிரவின் மௌனத்தை விட சிறந்த ஆறுதல் வேறேது? விஷ்வல் தானி மற்றும் ரவிச்சந்திரன் அனிருத் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்கி ஃப்ரம் ரெயின்போ பதிவு 102.8 என்று உங்கள் மனதோடு.

தலையணையில் முகம் பதித்து நீ கேட்கும் இந்த தனிமையை பாடல். யாரோ ஒருவருக்காக இந்த இதயம் இன்னும் துடித்துக் கொண்டிருப்பதுதான் அடையாளம். நேரம் 9:52. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி இமான் பாடியது. தொடர்ந்து கேளுங்க தி ஃபார்ம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நீயும் நானும் ஒரே நிலவை தான் பார்க்கிறோம். இடையில் இருக்கும் தூரத்தை இந்த நள்ளிரவு பாடல் தான் கடத்துகிறது. நேரம் 9:57. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரை சந்தோஷ் பாடிய பாடல் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கண்கள் உறங்கினாலும் சில நினைவுகள் உறங்குவதே இல்லை. அவை நள்ளிரவில் கவிதையாய் விழித்துக் கொண்டிருக்கின்றன. சைந்தவி பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிழக்கு தேசம் ரெயின்போ புதுவி 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஒரு கோப்பை தேநீரும் வானொலியின் மெல்லிசையும் உன்னை பற்றிய நினைவுகளும் இந்த இரவை அழைக்க அழகாக்க வேற என்ன வேண்டும். நேரம் 10:08:21. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் கூக்கு திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிழக்கு 90.8 என்றும் உங்கள் மனதோடு

0: நேரம் 10:13 6 நொடிகள். இன்று உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் மறந்துவிடு. இந்த இரவின் குளிர்ந்த காற்று உன்னை மெதுவாய் குணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். கார்த்திக் பாவியா பாண்டி பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இதேஃபம் ரெயின்போ புது நூற்றி பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றிக்கும் இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

விழுந்த இடத்திலே விடிந்து விடப் போவதில்லை. இந்த இரவின் அமைதியில் இளைப்பாறு. நாளை புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேரம் 10:18:32. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பூஜா வித்யாநாத் பாடிய பாடல் கேட்கலாம், மீகாமேன் திரைப்படத்திற்காக.

நேரம் 10:23. இருட்டில் சிந்தும் கண்ணீருக்கு வெட்கப்பட தேவையில்லை. அது உன்னை தூய்மையாக்கும் இதயத்தின் ரகசிய மழை அதுவே. தனிமையில் சிரிப்பவன் சித்தனாகிறான். இருளில் அழுபவன் உத்தமமாகிறான். ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:28:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். உலகம் உன்னை கவனிக்காத போது இந்த நள்ளிரவில் உன்னோடு நீ பேச தொடங்கு. உன்னை விட சிறந்த நண்பன் இங்கே யாருமே இல்லை. நேரம் 10:28:51. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், ஜோத்பூர்கர் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேள்வி எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:33:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். சுமந்து கொண்டிருக்கும் மனபாரங்களை எல்லாம் இந்த இசையோடு காற்றில் பறக்கவிடு. நிம்மதியாய் உறங்கு, மன நிம்மதியாய் உறங்கு. ராகுல் நம்பியார் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:42 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடியது. தொடர்ந்து கேளுங்க தேவம் ரெயின்போ பதவி 102.8 என்றும் உங்கள் மனதோடு

நேரம் 10:47. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். மனோ மற்றும் சொன்னலதா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:52 41 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். ஆராதனை திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ரா பூபாலன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்கள் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி, வாசிப்பவர் முருகன், ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது, தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க ரேவதி அவர்கள் வழங்கும் உரை. 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கச்சுவா சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஆயுஷ் நிகிதியே, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஆலோசனைகள் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி பேராசிரியர் திருமதி பி லைஜி அவர்கள். 2:15 காலத்தை பெற்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர், சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடுகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் நிபுணர் டாக்டர் அருண் சந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனவிருப்பதை நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானொலி அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 1250 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கச்சுவா சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கிசை ஜே ஏ ஜெயகாந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விவி சீனிவாசராவ் அவர்களின் வயலின், உமேஷ் உமையால் புறம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். 10:02 கேட்டாலை இணைக்கும். 11:02 நேயர் நேரம் தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம் நெறிப்படுத்துவர் வித்யா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம் கடல் சிற்பி சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினைக் கலைஞர் ஏ முருகையன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாசன் முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி சிவசந்தபுரம் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Kiran Jha.